ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்க வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லையை அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்ற நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர் நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறேன் சொல்றீங்க. என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல. ஏன் கவலைப்படணும்? நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கறல்ல. அவளை வராத, நீ வாட்டுக்கு கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. அவளை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன வந்தேன் விஸ்ரமையை பார்த்து கை நீட்டினோன்ன விஸ்ரமம் சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசோட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்படியே வியாபுல மரணம் அப்பா அவர் நினைச்சேன் நான் தோல்ல சாந்தி நடப்பேன், அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்காக ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஓ சரி, இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது, கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது, நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாம பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்து ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும் அது போதும் எனக்கு.

0: கடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ.
1: அகப்பன் போல
0: வந்தார்ல, இவ்வளவு நாள் சுமந்தார்.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட வந்து ஜெபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவம் எல்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன். அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

மனிதனை வச்சாங்களோ என் ஆண்டவர்

0: போராட்டத்துல கர்த்தருடைய ஒரு போது
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
0: நான் தான்.
1: நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஐயா, நான் தான் இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்குற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உங்களுக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவ உன கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவ வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ட்ரை பண்ணி பண்ணி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்கிற அந்த என் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்க சார்பினின்று செயலாற்றுகிற தெய்வமே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தெய்வமே, அவன் வெள்ளம் இல்லப்பா, நீங்க வெள்ளமாய் வந்து அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. எத்தனை இருள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. எந்த சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சூழலில் தேற்றுவதற்கு உம்மிடம் ஒரு வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை எங்களை வளமாக்கும். அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வார்த்தை எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கும். அந்த வார்த்தை எல்லா அவிஸ்வாசத்தை போக்கும் அப்பா. அந்த கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையால் நிற்கவும் நிலைக்கவும் வைத்தவர். இனிமேலும் எங்க அன்பு மக்களை அப்படியே நிற்க வைக்க போறீங்க, நிலைக்க வைக்க போறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மத்தியில் நற்செய்தியாகிய நீர் ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாகி எங்க சூழலை அப்பா நீர் மாற்றுவதற்கு பதிலாக எங்க மன நிலைமையில் ஒரு தெளிவை உண்டாக்கி இச்சூழ்நிலையை ஆளத்தக்கதான மன நிலைமையை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக பிரசனத்தின் வசனத்தின் வழியாக எங்களுக்கு அனுதினமும் கொடுக்கிறீரே. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. மீடியாக்களை எங்கே திறந்தாலும் 3 அலைக்கு ஆயத்தப்படுங்கள். கருப்பு பூஞ்சை தோன்றிவிட்டது, வெள்ளை பூஞ்சை அடுத்து தோன்றும் என்று சொல்லி அப்பா மக்களை பயத்துக்குள்ளாக நடத்துகிற எல்லா காரியத்தின் நின்று என் மக்கள் விடுதலை பெறுவார்களாக என்று ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க முதல்வருக்காக ஜெபம் பண்றோம். அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல மாவட்டங்கள் தோறும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தொற்றும் அவர்களை தொற்றிக் கொள்ளாதபடி தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கிற அவர்களை மனதார மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. மீடியாவை திறந்தாவே துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நேற்று ஒரு சின்ன மெசேஜ் அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக நாம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இழந்துத்தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா எதை நினைச்சு நாம் கலங்க மாட்டோம் என்று அவர் அந்த சாராம்சத்தில் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் இழக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய கிருபை. நாம் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த தெய்வம் ஆதி முதலாய் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு நாம் பாடப்போகிறோம். இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா. இனிமேலும் கைவிடாத கரம் எங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும். உயிரோடு இருக்கிற எங்களுக்கு உங்க கிருபை இருக்கு. நாங்க செத்துட்டா உங்க வருகை இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணல. செத்து போனவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நேர் துரோகம் பண்ணல. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
உம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா?

0: பெர்க்மான் சப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்தா ராத்திரி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா வரப்போறார், அந்த கவலை எனக்கு என்ன செய்ய முடியும், அந்த சூழல் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவோம்ல, கலக்கத்தையெல்லாம் மறந்துடுவோம்ல, வேதனையெல்லாம் மறந்துடுவோம்ல. அதுபோல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரார் அப்படின்னா எல்லா கவலையும் மாறிடும், எந்த சூழலும் உங்களை என்னையும் அஃபெக்ட் பண்ணாது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் இழந்துதான் போக வேண்டும் என்கிற நிலைமையில் இதுவரைக்கும் ஏசப்பாவை நீங்களும் நானும் இழக்காதபடி அவரே பாதுகாக்கிறாரு அவருடைய அன்புக்காக.
1: தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான விதத்தில் போராடாதே,
0: சரணடைந்து விடு,
1: சரணடைந்து விடு என்ற அற்புதமான ஒரு சேஷித்த சத்தியத்தை கடந்த 4 நாட்களாக நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்ட பிறகு நமக்குள்ள நாம் அனுபவிக்கிற விடுதலைக்காக, சமாதானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: நம்மளை குறித்த பார்வை மாறுறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்கிறது, வெற்றிக்கான பாதையில் நம்முடைய முதல் அடி எடுத்து வைக்கிறோம். ஆமேன்,
0: ஆமேன்.
1: என்ன பார்வை? அவர் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படியே நானும் என்னை பார்க்கணும். அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? பலசாலியாவா பார்க்குறாரு?
0: பலவீனம்
1: இல்லை, உன் மாம்சத்தை நான் நம்புறதே இல்லை,
0: இல்லைப்பா.
1: ஸோ அது பழுதாகி போன மாம்சம் இல்லை, பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பாழா போன ஒரு மாம்சம். அதனால உன் மாம்சத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டாக
0: ஆயிடும்,
1: ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ டோன்ட் ட்ரை, எந்த முயற்சியும் செய்யாமல் பெசாமல் என்னிடத்துல சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறதான் கடந்த நாட்களில் அவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் சாரம், ஐயக்காரு. ஸோ நேற்றைய தினத்தில் அற்புதமான அந்த காரியங்களை குறித்து நம்மிடத்தில் ஆண்டு பேசினார். அந்த அது சின்ன தி பேர் அப்படிங்கிற பேரை குறித்து ஒரு அந்த ஃபிலிமில் வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம், அது நிறையா சேனல்ஸில் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காப்பிரைட் கிளைம் இருக்காது அப்படிங்கிறனால அதை நாங்கள் அந்த யூஸ் பண்ணோம், அந்த மெசேஜை நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. ஆனால் முடிஞ்சோடனே அவன் காப்பிரைட்டில் அவன் இது பண்ணிட்டாங்க. அதனால் அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆண்டவரே அநேகர் கண்கள் இன்னைக்கு என்ன செய்யட்டும் திறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த காரியம் நடந்துச்சோ, டப்புனு இதாகி அதை சரி செஞ்சு கடைசியில் திரும்பவும் ஒரு சின்ன இதை வச்சு பார்த்தோம், அதையும் காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பு வந்து போன நேற்றைய தின மெசேஜினுடைய கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அந்த அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் புரியும். அது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு அவரை நோக்கி கதறதுக்கு நமக்கு அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் நான் உங்களை ரொம்ப தயவாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற காரியம், ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்ச நேற்றைய தின மெசேஜை நீங்கள் ஒருவேளை இந்த தடைகளால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு கேட்டுட்டீங்கன்னா அதையும் கேட்டுருங்க. அப்போனா ஒரு முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு விளங்கிரும். நல்லா அது விளங்கிருச்சு அப்படின்னா நம்முடைய காட்டில் மழை தான். அப்படி இப்போ ஏன் வறண்டு வெடிச்சு போய் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மழை பெய்யாததுனால. ஓகே, ஸோ அதை நாம் அந்த அந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ளுகிற பொழுது அறியாமையினால ஜனங்கள் சங்காரமாகறாங்க. ஆண்டவரை அறியாததுனால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனா தேவனை குறிச்ச அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிசாச சங்காரம் பண்ணிடலாம்.
0: ஆமென்,
1: அவரோட சேர்ந்து. அதனால இந்த மாதிரி ட்ரூத் எல்லாம் உள்ள போறப்ப ஏதாயும் ஒரு தடை உள்ள வந்து அது வைடா அவங்க கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்டரப்ஷன் வந்துடுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் தயவாக எங்களுக்கு கொஞ்சம் சபிச்சவாக இருந்து நில்லப்பாச்சு, நான் அதை கேட்டுறேன். உங்களுக்கு மெடிசின் தேவைன்னா நீங்கள் ஐசியூவில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவீங்க. இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை நாம் ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா நாம் போராடுறதை என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஆமென்,
0: ஆமென்.
1: அதுதாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் வசனங்கள் 15 நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை,
0: நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை என்ன செய்யல,
0: என்னிடத்தில்
1: வாசமாய் இருக்கிறது இல்லை என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்,
0: அறிந்திருக்கிறேன்.
1: எங்க மாம்சம் வாசமா இல்லை, எங்க நன்மை வாசமா இல்லை,
0: மாம்சத்தில்
1: மாம்சத்துல நன்மையே இல்லை. அதனாலதான் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சார்ந்த உடனே அட்டுழியம் தான் நடக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
0: நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
1: சோ எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இட்ஸ் எ வார், இட்ஸ் an ongoing war. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா அதை என்னால செய்ய முடியல.
0: ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
1: நான் விரும்புறது ஒண்ணு, நான் செய்யறது
0: இன்னொன்னு,
1: கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்குள்ளேயே நான் ஒரு பக்கம் வடதுருவமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் தென் துருவமா இருக்கிறேன். நான் தான்
0: ஹீரோ.
1: அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
0: எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
1: ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
0: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்.
1: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
0: வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
1: இந்த போராட்டத்தின் முடிவில் கடைசியில் நான் சிறைப்படுறேன். ஒவ்வொரு முறை போராடுறது எதுக்கு, விடுதலை பெறணுங்கிறது தான் போராடுறேன். ஆனால் கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சிருது,
0: சிறையில்,
1: சிறையிருப்பில் போய் முடிஞ்சிருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
0: போராடுகிறது.
1: நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய அவயவங்கள்ல ஒரு
0: போராட்டம்.
1: போராட்டம், நான் விரும்புறத இந்த கை செய்ய மாட்டேன், நான் விரும்புறத இந்த வாய் பேச மாட்டேன், என் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் விரும்புறத இந்த கண்ணு பார்க்க மாட்டேன். போராட்டம், கடைசியில போராடி களைச்சு போன மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துறாரு,
0: நிர்பந்தமான
1: மனுஷன்
0: நான், இந்த மரண சரீரத்தில் இன்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்.
1: Oh, unhappy and pitiable and wretched man that I am. அந்த நாட்கள்ல அந்த ரோம தண்டனை முறைகள்ல ஒண்ணு எதை மனசுல வச்சு இந்த பாசேஜ் அவர் பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டெட் பாடியை நம்ம பேக் சைடில் கட்டி விட்டுருவானுங்களாம். கம்ப்ளீட்டாக ஒரு செத்து போன பிணத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைச்சி கட்டி நம்மளை விட்டுருவாங்களாம். அந்த அந்த டெட் பாடி நேரம் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்படி டீகே ஆக ஆரம்பிச்சு அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அப்படி புழு வச்சிடும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாது. கொடூரமான ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டனை முறைகள் அது ஒண்ணு. அந்த நாற்றத்தை சகிக்க முடியல, புழுக்கள் அப்படி ஊடுருவுது. இப்ப உயிரோட செத்துட்டு இருக்கிறேன், மாற்றம் வரும்னு பார்த்தா என்னது, ஒரே நாற்றம். சோ இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கட்டி விட்டுருக்காங்களே, இதுல இருந்து யார் என்னை
0: விடுதலையாக்குவார்?
1: அதை வச்சுதான் இந்த வேர்டு அங்க எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தான் எங்க பாக்குறாரு அவரு, Who will release and deliver me? அந்த வேர்டு தான் முக்கியம். Who will release and deliver me from this body of death? Is there no one who can do anything for me? எனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஆளை யாராவது இங்க ஒருத்தருமே இல்லையா? Can you help me? அந்த மாதிரி ஒரு எப்பவுமே நம்மள என்னைக்கு நாம நம்புறத நிறுத்துறோமோ அப்பதான் பிறருடைய உதவியை நாம நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம முயற்சி செய்கிறது என்ன செய்யறது இல்ல,
0: நிறுத்துவதே
1: இல்ல. என்னைக்கு முழுசா நம்பிக்கை ஏற்று போகிறனோ அப்பதான் நான்

0: பிசாசால சங்காரம் ஆகிற நேரத்தில் தான், நிர்பந்தமான நிலைமையில தான் அது கதறிச்சு. கதறின உடனே அவர் களத்துக்கு வந்துட்டார்.
1: ஆமென்.
0: தகப்பன் எங்க வந்துட்டாரு?
1: கதறும் போது களத்திற்கு.
0: இந்த இடத்துல இருந்து நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிசாசு நம்முடைய பலவீனங்கள் மேல எப்பொழுதுமே குறியா இருக்கிறான். அதனால நம்முடைய எந்த பகுதியில் நாம பலவீனமா இருக்கிறோமோ அந்த பகுதியில் நம்மளை தாக்கி நம்மளை குழியில பிடிச்சி என்ன செஞ்சிடறான், தள்ளிடுறான். செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால மனுஷன் இப்ப எங்க விழுந்துட்டான்,
1: குழியில்.
0: இப்ப விழுந்த குழி வந்து அது மரண குழி, படுகுழி. என்ன குழி?
1: படுகுழி.
0: உயிரை உயிரோட நமக்கு சமாதி கட்டுற ஒரு படுகுழி. இந்த குழியில நான் விழுந்துட்டேன் பாருங்க. இப்ப குழியில இருந்து வெளியில வர்றதுக்கு நானே என்ன செய்யறேன்னா, குழிக்குள்ள இருந்துகிட்டே நான் ட்ரை பண்றேன். அதான் வந்து பிசாசம் என்ன செய்யறான்,
1: விரும்புறான்,
0: எதிர்பார்க்கிறான். குழிக்குள்ள தள்ளிட்டோம், குழிக்குள்ள தள்ளினது மட்டும்தான் நம்ம வேலை. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு அவனே என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு வினையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொல்றாரு, குழியில் விழுந்திருக்கும் பொழுது நீ தோண்டுவதை நிறுத்திவிடு. குழியில் விழுந்திருக்கும் பொழுது
1: நீ தோண்டுவதை நிறுத்திவிடு.
0: உன்னோட வேலை மீண்டு வரணும், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற,
1: தோண்டுகிறாய்.
0: எப்படி ஆகிலும் தோண்டி நம்ம மேல வந்தோம். இருக்கிறதே குழி, குழிக்குள்ள இருந்துகிட்டு நீ ட்ரை பண்றேங்கிற பேர்ல தோண்டுனேன்னா என்ன ஆகும்,
1: இன்னும் பாதாள குழியில.
0: இன்னும் பாதாள குழி ஒரு பக்கம் இருந்தாலும் சைட்ல இருக்கிற மண்ணெல்லாம் சரியும். என்ன செய்யும்?
1: சரியும்.
0: மண்ணு மேல மேல என்ன செய்யும்?
1: சரியும்.
0: சரியும். சரீர மண்ணு குழுக்குள்ள இருக்கிற ஒன்னதான் மூடும்.
1: எஸ்.
0: அப்ப குழியில இருக்கிறாலு மேல வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணி அவர் மண்ணை ஏதாவது தோண்டுவார்னா, அல்லது இங்கேயாவது கையை வச்சு அங்க கையை வச்சு ஏதாவது ஏறிடலான்னு நினைப்பார் அப்படின்னா, அந்த மண்ணு உயிரை வாங்குற மண்ணு, சரீர மண்ணு. லேச தொட்டாலும் சர்றன்னு என்ன செய்யுது, கீழே
1: சரிந்து விழுந்து விடுது,
0: சரிந்து விழுகுது. எங்க கையை வச்சு ஏறுவீங்க? கையை வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, லேச தவறுதல உடல் பட்டாலும் சரி, உடனே ஒரு மண் என்ன செய்யுது,
1: சரிகிறது.
0: சரிகிறது. லேசா ட்ரை பண்ணதுக்கே சரியுது, ஏதாவது இன்னும் சீரியஸா முயற்சி எடுத்த என்ன ஆகும், மொத்தமா மூடிடும். இப்ப குழியில் இருக்கிறவனுக்கு உதவிக்கான கரம் எங்க இருந்து தான் வரணும், மேல இருந்து. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், குழியில் இருக்கிறப்ப நீ மேல வரணும் எடுக்கிற முயற்சியில உன்னிடமிருந்து வெளிப்படுகிற சின்ன அசைவு கூட உன்னை மூடுகிற பெரிய சரிவாயிரம். குழியில் இருக்கிறப்ப வெளியில வரலான்னு ட்ரை பண்ணி கைய வைக்கிற மண் என்ன செய்யுது,
1: சரிகிறது.
0: சரிஞ்ச உடனே எனக்கு திக்கு திக்குன்னு உயிர் பயம் என்ன செய்யுது,
1: வருகிறது.
0: ஆஹா, விழுந்துட்டோம். எங்க கைய வச்சாலும் மண் என்ன செய்யுது,
1: சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு.
0: சரியுது. லேசா இதை பிடிச்சி ஏறிலான்னு பார்த்தா மண் என்ன

0: மூடுகிறது.
1: சரி இது மூடிறோம், இப்ப லேசா சரி இது, நான் இன்னும் ட்ரை பண்ணேன்னா இந்த மண்ணு சரிஞ்சு மொத்தமா என்ன செஞ்சிடும்,
0: மூடிறோம்.
1: அப்ப எதனாலடா சரி இது?
0: ட்ரை பண்றதுனால,
1: நீ அசைறதுனால. நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெளியில வந்துடலாம்னு சொல்லி உன்னுடைய அசைவு மண்ணை என்ன செய்யுது, சரிய வைக்குது. இப்ப குளியில இருக்கிறவன் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஃப்ரீஸ் ஆயிடணும். கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது,
0: அசையவே கூடாது.
1: நீ வந்து ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கக்கூடாது. வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ண கட்டாயம் மண்ண என்ன செய்யும், சரியும். அதாவது உன் நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னோட முயற்சியே உன்னை உயிரோட மூடுவதற்கான மாபெரும் சரிவா மாறிடும். சறுக்கி விழுந்த குழியில் என்ன செஞ்ச,
0: சறுக்கி விழுந்த,
1: சறுக்கி விழுந்த முதல்ல சறுக்கி விழ வச்சா, இப்ப குழிக்குள்ள கொண்டு வச்சு மண்ணை நீ முயற்சி பண்ணி மேல வான்னு என்ன சோதிச்சு, இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. குழியில சறுக்கி விழுந்த விழுந்த என் மேல இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது, சறுக்கி சரிந்து. சறுக்கிட்டீங்க, எப்படியோ வீக்கா இருந்தோம், தவறு செஞ்சிட்டோம், சறுக்கி விழுந்தாச்சு. ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா உறவாடல, ஆண்டவரோட கிட்டு சேரல, அந்த வீக்கான சமயத்தை பயன்படுத்தி டெவில் விரிச்ச கண்ணில விழுந்து சறுக்கி எங்க விழுந்தாச்சு, குழியில விழுந்தாச்சு. இப்ப நீயா ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணனா சறுக்கி விழுந்த, நீ முயற்சி பண்ண இப்ப மண் என்ன செய்யும், சரிஞ்சு விழும். முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய நிலைமை மேம்படாமல் அது மேலும் மோசமாகிறத வாழ்க்கையில பல முறை பார்த்திருக்கோமா. இதை செஞ்சு அதை செஞ்சு தப்பிச்சிடலாம், இதை பண்ணி மேல வந்துடலாம், அதை செஞ்சு மேல வந்துடலாம்னு நம்முடைய நாமளே ஒரு ஹீரோவா முயற்சி பண்றப்ப நிலைமை ரொம்ப மோசமாச்சா.
0: எஸ்
1: ஜெனரல் வார்டில் இருந்த நம்ம
0: ஐசியூக்கு
1: போற நிலைமை ஆகி போச்சா.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: அங்கேயும் கீழ்ப்படியாம அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணதுனால ஐசியூல இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போனோமா, அங்கேயும் ட்ரை பண்ணதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோமா. இனிமே ட்ரை பண்ண மார்ச்சுரிக்கு போயிருவேன். எங்க போயிருவேன்,
0: மார்ச்சுரிக்கு.
1: பிணவரையில் ஒன்றே வச்சிருவான், அதான் அவனுடைய நோக்கம். டெவிலோட
0: நோக்கம்
1: அதான், மரணத்துக்கு அதிகாரி அவன். நாமளா முயற்சி பண்றப்ப நிலைமை மேலும் மோசமா. கத்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: இந்த யுத்தம் யாருடையது,
0: கர்த்தருடையது.
1: ஒன்ன நம்மளை மூடக்கூடிய இந்த மாதிரியான சரிவுகள் நம்முடைய நாம சொந்தமா முயற்சிக்கிற பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிற மனுஷீக அசைவுகளால உண்டாகிறது. நானா வெளியில வரணும்னு மனுஷிகமா செயல்படுறேன் பாருங்க, அதான் அசைவு. இப்ப ஆண்டவர் நீ அசையாத என்னோட செஞ்சிருங்கிறாரு. குழியில இருக்கிற நீ எந்த அசைவும் கூடாது, வேணும்னா என்னோட முழுசா செஞ்சிரு. உனக்கு நீயே சமாதி கட்டுறத நிறுத்துன்றாரு ஆண்டவர். இந்த நிர்பந்தத்தை நாம இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிர்பந்தம்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா. வெச்சோன்னு ஏன் சரியுது, வெச்சோன்னு ஏன் சரியுது? ஆண்டவர் வந்து கிளியரா ஒரு மெசேஜ் சொல்றாரு, கை வச்சோன்னு சரியுதுல. ஆமாண்டவர் கொஞ்சம் லேசா அசைஞ்சு பாரு, அசஞ்சு ஆண்டவரே சரிதான் சரியதுல்ல. ஓகே மேல கொஞ்சம் கையை வச்சு பாரு. ஆண்டவர் எங்க தொட்டாலும் என்ன செய்யுது?
0: சரியுதுப்பா.
1: அப்புறம் ஏன்டா தொடுற? தொட்டா சரியுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தொடுற? நீ ஏன் மேல வந்துலாம் நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இல்ல ஆண்டவர் என்ன பண்ணாலும் என்ன செய்யுது?
0: சரியுது.
1: அப்பனா அசையாத, ஆடாத,
0: அசையாத,
1: அசையாத, கை கால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சும்மா நில்றா உள்ள.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நிர்பந்தமான நிலைமையில தான் நம்ம மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கைய கம்ப்ளீட்டா இழந்து நம்முடைய நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிடறோம்.

0: சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஏன் மேல பார்த்தான் தெரியுமா? கைய வச்சா எல்லாமே என்ன செய்யும்?
1: சரிஞ்சிருது.
0: அச்சத்தின் உச்சத்தை பார்த்த இடம் அது.

0: அச்சத்தின் உச்சம்.
1: எஸ்.
2: பல் ஒளியில்லாயிருளில் நான்
0: பள்ளத்துல எதை பார்க்கலாம்?
1: இருள்.
0: அச்சத்தின்
2: உச்சம்.
0: உச்சம். சில பேர்ல குளியில இருக்கிறன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்கதான் அச்சத்தின்
1: உச்சம்
0: உச்சம் தெரியும். நம்ம ஏதாவது சறுக்கிறப்ப, நாம தவறு செய்யறப்ப, விழுந்துடுறப்ப, நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஒரு அச்சம் உண்டாகுதா? என்ன ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் இதுல இருந்து வெளியில என்ன செய்ய முடியல, என்னால
2: வர முடியல ஆண்டவரே,
0: வர முடியல ஆண்டவரே. அப்படி வர்றதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது எனக்கே எதிராக என்ன செய்யுது,
2: திரும்புதே அப்பா.
0: ஏன் நல்லதுக்கு அப்படின்னு நான் இந்த செயலை செஞ்சா அதுவே எனக்கு தீமையா பாதகமா மாறுது. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா இருக்காண்டவரே.
2: ஹல்லேலூயா.
0: குளியில் நிலவும் சூழல் இது, குளிக்கே உரிய சூழல் இது. எல்லாரும் சொல்லுங்க, குளியில் நிலவும்
2: குழியில் நிலவும்
0: சூழல் இது,
2: சூழல் இது.
0: குளிக்கே உரிய,
2: குளிக்கே உரிய
0: சூழல் இது,
2: சூழல் இது.
0: குழியில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? சறுக்குன இப்ப எல்லாமே என்ன செய்யுது, சரியுது. இப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது. தப்பு பண்ணல, நீ தானே இந்த குழியில போய் என்ன செஞ்ச,
2: விழுந்த,
0: சாவிட, நீயா முயற்சி பண்ணி சாவிட அப்படின்னு சொல்லி நம்ம மேல சரிஞ்சு விழுந்து நம்மளை உயிரோட மூடுகிற அந்த காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மேல இருந்து சொல்லுவாரு, டேய், எந்த முயற்சி என்ன செய்யாத,
2: செய்யாத,
0: செய்யாத. குழுக்குள்ள இருக்கிறேங்கிறத மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அண்ட சொல்லாரு, டோன்ட் ட்ரை, இட் ஓன்ட் வொர்க். குழிக்குள்ள இருந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணனா அதனால எந்த பிரயோஜனமும் உனக்கு உண்டாக போறது
2: இல்லை.
0: பட் ஜஸ்ட் cry to your God. Don't try, but cry. Hallelujah.
2: Hallelujah.
0: It will work. It will definitely work.
2: Hallelujah.
0: நீ குழிக்குள்ள இருந்து முயற்சி செய்யறத விட்டுட்டு குழிக்குள்ள இருந்து டடின்னு கத்துவேனா.
2: Hallelujah.
0: உங்களை ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டானா?
2: தூக்கி விட மாட்டானோ?
0: என்னோட உங்களோட மேய்ப்பர், என்னோட மேய்ப்பர்,
2: நம்முடைய பிரதான மேய்ப்பர்
0: குழியில விழுந்த ஆடுகளை தூக்கி விடுகிறவர், தூக்கி எடுக்கிறவர். வழியில் இருக்க வேண்டிய ஆடு குழியில இருக்கு. குழியில் இருக்கிற ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கதர்றது மட்டும்தான்.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: சாதாரண கதர் இல்ல, என்ன ஓலம் அது?
2: மரண ஓலம்.
0: மரண ஓலம். மெய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரல, பாஞ்சு வர்றாரு.
2: ஆமென்.
0: எந்த முயற்சியும் பண்ணாத, சரிக்கிட்ட, தப்பு செஞ்சிட்ட, விழுந்துட்ட, இப்ப மேல வரலாம் அப்படின்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சரிஞ்சு ஒன்னு என்ன செய்யுது, மூட ட்ரை பண்ணுது. எங்க தொட்டாலும் மண்ணு சரியுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு பாதகமா இருக்கு. இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யலாம்?
2: அவரை நோக்கி
0: கதறலாம். இதை செய்ய முடியாதான்ற ஆண்டவர்.
2: ஹல்லேலூயா.
0: ஜெப அறைய பூட்டிட்டு தனியா இருக்கிறப்ப, அமர்ந்து இருக்கிறப்ப, இந்த கதறலின் சத்தம், இந்த ஓலத்தின் சத்தம், இந்த மரண சரத்தில் என்று யார் என்னை
2: விடுதலையாக்குவார்?
0: கரடி குட்டி இந்த மாதிரி கத்தினப்ப தானே, கத்தினப்ப இல்ல கதறினப்ப தானே, ஓலம் விட்டப்ப தானே
2: அப்பா வந்த
0: கர்ஜனை பண்ணிக்கிட்டு வந்தாரு. அப்ப இந்த குழிக்குள்ள நீ ஆடாம அசையாம நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், டாடின்னு கத்தணும்.
2: ஹல்லேலூயா.
0: என்ன செய்யணும்?
2: டாடி.

0: ஒரு 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார். மற்ற 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி தெரியானோ? அந்த வேர்ட் என்ன ரொம்ப தோணும், தேடி தெரியானோ? தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, எங்கடா எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன அப்படின்னு கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமாய் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு லூக்கா 15
1: வாசிக்கிறான்.
0: இந்த நாம உதவிக்காக நாம நாம நாம கதற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துல தான் டெவில் நம்மளை கடினப்படுத்த விட்டுறக்கூடாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு ஆடுக்கு என்ன வச்சிருப்பாங்க?
1: பேர் வச்சு.
0: காது கருப்பாக இருந்தா கருப்பு காதை, வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காதை, இந்த மாதிரி அதனுடைய இதுகளை வச்சு அதுங்களுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்போ நான் பைபிள் ஸ்கூலில் 1999 எழுதின என்னோட முதல் ஆர்டிக்கல் காணாமல் போன வெள்ளைக்காரன், செகண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க். ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது. முத முதல் ஆண்டருடைய குரலை நான் அந்த மெசேஜ் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்பிரிட்டில் நான் அனுபவித்த அந்த அந்த பகுதியை லூக்கா 15 இருந்தேன். அப்போ 100 ஆடுகளை அடைச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ எந்த ஆடை காணா? என்னடா எல்லாரும் இருக்கான், எங்கடா வெள்ளைக்காதனை? வெள்ளைக்காதனை
1: காணும்
0: காணும் வெள்ளைக்காதனை காணான உடனே அவர் எல்லாத்தை விட்டுட்டு வெள்ளைக்காதனை இப்போ என்ன செய்கிறாருன்னா தேடி தெரியுறாரு. இப்போ தேடி தெரியுறப்ப அவர் அவர் ஏதேனில் எப்படி தேடி தெரிஞ்சாரு? என்ன செய்வோம்? குரலை கொடுத்துக்கிட்டே தேடுவோம். மரண இருள் சாயந்தரம் ஆச்சு, சும்மா ஏதோ ஒரு மாதிரி ஆடு எப்படி காணாம போயிருக்கும் மந்தையில இருந்த ஆடு? நீங்க சொல்லுங்க பாப்போம். மேய்ப்பன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப நல்லா தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்குது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா
1: பேக் அடிக்கு.
0: ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற புல்லு அது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்ததுனால மேயலான்னு போயிடுச்சு. சரி, லேசா மேயிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்படி திரும்பி பார்த்துச்சு. மெய்ப்பன் அங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நமக்கு மெய்ப்பனுக்கு இடையில தூரம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ என்ன கூட ஓடி போய் என்ன செஞ்சுக்கலாம், அவரோட
1: சேர்ந்துக்கலாம்
0: அப்படிங்கிற ஒரு தெம்பில் மேய்ஞ்சிச்சு. அப்புறம் மேய மேய ஒரு சுகம் வந்தோடனே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பாக்குது பரவாயில்ல, ஓடுனா போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக மேய்ச்சல் மும்முரத்துல அடிக்கடி திரும்பி பாக்குறது இப்ப குறைஞ்சு ரொம்ப நேரம் இங்க மேய்ஞ்சிச்சு. எப்பமாவது ஒரு நேரம் அவரை பார்த்துச்சு. அப்புறமும் பொழுது சாய சாய சாய தூரம் தூரமா போய் இந்த அப்பப்ப அவரை பார்த்துட்டு இங்க மேய்ஞ்சிச்சு பாருங்க, அந்த பார்வை சுத்தமா கட்டாயி எதை மேய்ஞ்சிச்சோ அது மேல அதுக்கு ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. இப்ப திரும்பி பார்க்கறதே நிறுத்திட்டு பின்மாறின ஆடு ஃபுல்லா மேய்து. மேய்ஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா பொழுது போயிருச்சு, இருட்டிருச்சு. இப்ப மேய்ப்பனையும் பார்க்க முடியல, மந்தையும் பார்க்க முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் சைட், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். அதுவா முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் சொல்லி முட்டி மோதி ட்ரை பண்ணி தன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஓடி வருது. இருட்டில் ஒன்றும் தெரியல, எங்கெங்கே முட்டி கிடைச்சல போத்துன்னு போய் என்ன தெரிச்சு ஒரு குளிக்கல
1: விழுந்துருச்சு.
0: கும் இருட்டு, கருங்கும்மன் இருட்டு. இப்ப யோசிச்சு பாக்குது, அப்பமே லேசா மேயறப்பே நமக்கு அவருக்கும் கொஞ்சம் இடவில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓடி போய் அவரோட
1: சேர்ந்திருக்கணும்.
0: அப்பமே ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்ப அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்ய இந்த கள்ளத்தனமா மேய்ச்சல
1: ஈடுபட்டேன்
0: மேய்ஞ்சேன். சரி, அவர் இடவெளி குறையறப்பையாவது ஓடி போய் நினைச்சிருக்க வேண்டாமா?
1: சேர்ந்திருக்க வேண்டாம்.
0: இந்த கள்ள மேய்ச்சல், இந்த கள்ள மேய்ச்சலை மேய்ஞ்சதுனால அந்த கள்ள மேய்ச்சல உள்ள மயக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிச்சு அவரை நோக்கி அடிக்கடி பாக்குற அந்த அந்த வாஞ்சியவே எனக்குள்ள இருந்து அவிச்சிருச்சு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்னோட மெய்ப்பன் காரணம் இல்லை, நான் தான் காரணம். பயத்துல சுத்துல மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பார்க்குது.
1: ஹல்லேலூயா.
0: பாதாள

0: இது என்ன இடம்? ஆடு எந்த இடத்தை பாக்குது?
1: அச்சத்தின் உச்சத்தை.
0: அச்சத்தின்
1: உச்சத்தை.
0: சுத்தல பார்த்தா ஏதோ நரி ஊளையிடுது, அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு என்ன செய்யுது, அடங்குது. தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிருச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அந்த பக்கம் ஆடு காணாமன்னு அவர் துடிக்கிறாரு, இந்த பக்கம் மைப்பனை பிரிஞ்சிட்டமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது, துடிக்குது. தானா முயற்சி பண்ணி தன்னோட வழிக்கு மறுபடியும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தம், மரண இருள். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல கத்துனா கூட சிக்கல் தான். என்ன இங்க ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஆள் இருக்காண்டான்னு சொல்லி நரி எண்ணிச்சிரும் வந்து இருட்டுல ஒரு தடிய வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டுல வெளிச்சம்னா அப்படி பாத்துக்கிட்டு வரலாம், எங்கேயாவது தூரத்தில் இருக்கானான்னு என்ன செய்யலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ கார் இருள், இந்த இருட்டில் எங்கே இருக்கிறான்னு என்ன செய்யறது, கண்டுபிடிங்க. அதனால் அவர் கண்டுபிடிக்குமளவும் தேடி தெரியானோ அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி அவர் எப்படிதான் தேடிட்டு வந்திருக்கணும், அவன் பேர் அதான், அவன் பேர் என்ன,
1: வெள்ளக்காத
0: வெள்ளக்காத வெள்ளக்காத.
1: ஹல்லேலூயா.
0: சத்தம் போட்டா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டுகிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு, இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்கிறத ரெகனைஸ் பண்ணது. என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும், என் பேரை சொல்லி கூப்பிட அவரான முடியும், எனக்கு அவர் தான பேர் வச்சாரு,
1: ஆமென்.
0: எனக்கு இந்த பேரை வச்சதே அவர்.

0: எப்படி வர்றாரு
1: பேரு
0: வெள்ளக்காரன் இருட்டுல பாறை இடுக்குகள்ல பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்யுது துணிக்குது. ஆடுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. குளியில விழுந்த பிறகு நீங்க மறுபடியும் அவனுடைய சத்தத்தை கேக்குறீங்களா? சத்தத்துக்கு கீழ்படியாம தான் போய் என்ன செஞ்சாச்சு, விழுந்தாச்சு. இப்ப விழுந்த பின்னாடி மேல வர முடியாம தடுமாறி புதர்ல கிடக்குற அந்த நேரத்துல யாராவது வந்து நம்மளை குதறிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிற அந்த நேரத்துல புதர்ல இருக்கிற ஆட்டுக்கு என்ன பயம்?
1: யாராவது நம்ம வந்து
0: குதறிடுவாங்களோ, அதனாலயே அது கதராம இருக்கு. இந்த நேரத்துல அது கேட்கறது யாருடைய சத்தம்? இது இது இது யாரோட வாய்ஸ்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: Hallelujah.
0: It's my shepherd's voice. Hallelujah. So, கூப்பிடுறார், வெள்ளக்காரா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அதான் அவருடைய சத்தம்னு தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம்? ஒரு பக்கம் ஒரு வெள்ள

0: ஒரு பக்கம் அவரு கத்துறாரு, இன்னொரு பக்கம் ஆடு. அவரு இந்த பக்கம் விளக்காதா அப்படின்னு கத்துறப்ப அந்த பக்கம் ஆடு என்ன செய்யுது? இன்னொரு பக்கம்
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ற.
1: ஹல்லேலூயா.
0: சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்குற, நீ உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத. தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது, உன்னோட உள்ளத்துலதான் பேசுறாரு, குரலை கேட்கிற. ரொம்ப நாள் அவருடைய குரலை நீ கேட்கல, அதான் குளியில விழுந்த. ஆனா இப்போ அச்சத்தின் உச்சத்துல இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது, கூப்பிடுறாரு, வெள்ளக்காதா. பதிலுக்கு குழியில் இருக்கிற நீயும் கதறுவேன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார். ஹல்லேலூயா. பலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல. தான் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமணி கொடுக்கிறது இல்ல. கடினம், இன்னும் கடினம். இன்னும் மனசை கல்லாக்குற, இன்னும் மனசை இறுக்கமாக்குற. உனக்கு டெலிவரன்ஸ் இல்ல. குரலை கேட்டு இது அவருடைய சத்தம், இது என்னுடைய மெய்ப்பினுடைய சத்தம், என்ன மெய்ச்ச அவருடைய குரல் இது, அதை சரியா உணர்ந்து நீங்க மறுபடியும் உங்க இருப்பிடத்தை, டாடி அங்க இருக்கிறேன் அப்படின்னு உங்க இருப்பிடத்தை நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா பாஞ்சு வருவாரு, ஓடி வருவாரு. இந்த ட்ரூத் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்லா என்னுடைய நல்ல உணர்ந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீச்
1: பண்றேன்.
0: ஒரு ஷீப் காணாம போனப்ப இருட்டுல தேடுறேன், போய் பேரை சொல்லி இருட்டுல இருந்து கத்துறோம், இருக்கிறியா இருக்கிறியா எங்க இருக்கிற அப்படின்னு பேரை சொல்லி மிட் நைட்ல காத்துறோம். சரிவுல புதர்ல இருந்த பிள்ளைங்க கூட்ட சத்தத்துக்கு மறுமொழி என்ன செய்யல, கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. மயிரலையில மீட்ப தவற விட்டோம். அப்பதான் புரிஞ்சிட்டேன், என்னதான் மெய்ப்பன் உயிரை கொடுத்து எங்கடா இருக்கிறேன்னு கத்தி கதறினாலும் குழியில் விழுந்த ஆடு பதிலுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலன்னா அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாது சாமி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கடினப்படுத்தினது போல நீங்களும்
1: கடினப்படுத்தாதீர்கள்.
0: It's a warning. நீ கதறலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு அந்தகார கிரியைகள் கொதறும். ஆனா மெய்ப்பனுக்கும் அந்த பக்கம் அவர் சத்தம் கொடுக்க, இந்த பக்கம் ஆடு கதற, அந்த ரெண்டு இருட்டுல அந்த ரெண்டு வாய்ஸ் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அவர் கதற, இது கதற, அந்த வாய்ஸ் இருக்க இடத்த இது பண்ணி வச்சு வச்சு வச்சு கரெக்டா அந்த சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சு தூக்கிட்டாரு.
1: ஆமென்.

0: அப்படியே கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த
1: பின்பு அவன்
0: தூக்கி தரையில போட்டு கையில இருக்கிற கம்ப வச்சு
1: கோல வச்சு
0: இனிமே ஓடுவனி, இனிமே மந்தை விட்டு என்ன செய்வனி,
1: ஓடுவேன்
0: ஓடுவேன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தாரா,
1: இழுக்கல
0: அப்படி தூக்குறாரு. தூக்குனா முள்ளு குத்தி உடம்பெல்லாம் என்னது காயம் ரணம், கீழே விழுந்ததுல கால என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. வெள்ளக்காதனால நிக்கவே முடியல, காதை இப்ப என்ன செய்யறான், நொன்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா உடம்ப அந்த வெளிச்சத்துல வச்சு அப்படி ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. ஐயோ இங்கடி அங்கடி இதா இருக்கு அதா இருக்கு. கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு இருள் இருந்தது, இப்ப ஒரு தோல் இருக்கு. அவன் சொல்ல அதே இருள், அதே நரிகளுடைய ஓலம், துஷ்ட மிருகங்களுடைய சீற்றம், தோல்ல இருக்க ஆடு தோல்ல போட்டு நடந்து வர்றாரு. அந்த பிக்சர் கொண்டு வாங்க, அதே இருட்டு அதே மரண இருள். இப்ப ஆடு பார்க்குது, எந்த சத்தம் இல்லாம அப்படியே தோல்ல ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாக்குது இருள்ல இருக்கிறேன் ஆனா ஒரு தோல்ல இருக்கிறேன். This is redemption. It's a timely help from my shepherd.
1: Hallelujah.
0: இந்த சமயத்துக்குன்னு எனக்கு தேவைப்படுற உதவியோடு என்னை சந்திச்சிருக்கிறது என்னுடைய. எதை குறிச்சு நான் பயப்படணும்? ஒரு கையில் ஒரு கோல் இருக்கு, ஒரு தடி இருக்கு. அந்த கோல் என்ன என்ன தேற்றுது? அந்த தடி ஓனாய விரட்டுது. அப்படியே கிடுகிடுன்னு நடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நைப்பனுக்கு ஆடு இப்படி பண்ணிருச்சு அப்படிங்கிற வேதனையை விட என் ஆட்டை நான் திரும்ப கண்டுபிடிச்சேங்கிற சந்தோஷம்தான். அப்போ எப்படி பண்ணிட்டேன், என்ன நினைப்பாரோ எது நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்லாரு, உன்னை கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காணாமல் போன என் ஆட்டை
1: கண்டுபிடிச்சேன்.

0: இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி ஒளிஞ்சல போய் தொலைன்னு விட்டனா இல்ல தேடி தேடி வந்தேன்ல தேடி தேடி வந்து பேசுறேன்ல தினசரி என்னுடைய சத்தத்தை உனக்குள்ள துணிக்க பண்றேன்ல ஒரே ஒரு முறை நான் இங்கதான்ப்பா இருக்கிறேன்னு கதறமாட்டேன் என் சத்தத்துக்கு செய் கொடுக்க மாட்டேன் உமன்சு நீ எவ்வளவு நாளைக்கு நீ கடினப்படுத்துவ நீ எவ்வளவு நாளைக்கு என்ன விட்டு விலகி விலகி நீ போவ தூரம் போய் தூரம் போய் சோரம் போறிய என்ன புரிஞ்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ இல்லாம நான் சந்தோஷமா இல்ல மறுபடியும் உன்னை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம் மறுபடியும் உன்னை கண்டுபிடிச்சாதான் எனக்கு சந்தோஷம் நீ இல்லாம என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது 99 வரையும் கூட இருக்கிற ஆனா நீ இல்ல நீ இல்ல சத்தத்துக்கு செவி கொடு இனி உயிர்தயத்தை கடினப்படுத்தாத விழுந்துட்ட எந்த முயற்சி செய்யாத சரிஞ்சிடும் எல்லாம் சரியும் உன்னை மூடிடும் முழுச மூடிடும் உனக்கு உயிரோட சமாதி கட்டிடும் கொதறிடும் இது கதற வேண்டிய நேரம் ஒரு மரண ஓலம் உனக்குள்ள இருந்து எழ வேண்டிய நேரம் இந்த மரண சரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று உதவிக்காக நீ கதற வேண்டிய நேரம் இருள் தான் ஆனா தோளுக்கு வந்துட்டேன் இருளுக்கு உன் மேல எந்த அதிகாரமும்
1: இல்லை
0: இல்லை இத இந்த உதவி ஆண்டவர் ஒன்று கேட்கிறார் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன் சத்தத்துக்கு நீ என்ன செய்ய இந்த மாதிரி சேஃபா இருக்க வேண்டிய இந்த மாதிரி அவருடைய கரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நீ என் முள்ளுக்குள்ள கிடக்கிறேன்

0: அநேகர் தவறு பண்ணிட்டு சொல்றாங்க, எல்லாம் விதிங்க, எல்லாம் தலை
1: விதிங்க
0: விதிங்க. அவன் தலையில ஆண்டவன் அப்படி எழுதி இருந்தா மாத்தவா முடியும்? விதி இல்ல, உன்னை குரோதமா சத்துரு செஞ்ச சதி, சதி. இந்த எழுத்த உனக்கு தேவன் எழுதல, இந்த தேவன் உனக்காக எழுதின எழுத்து இல்ல. பிசாசோட இணங்கினதுனால அவன் உனக்கு செஞ்ச சதி, இதுல இருந்து மீட்டெடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். போராடாது, உன் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்யணும்னு போராடாது, எங்கேயும் கை வைக்காது, எதையும் தொடாத, எல்லாம் சரியும். அதுபோல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கதர். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பா பதிலுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல, ஹல்லேலூயா, நிச்சயமா வருவாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா என்ன செய்வாரு? Connect with the vine and everything will be fine. In a nanosecond, in a split second, he will make everything fine within a split second. இமை பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, connect with the
1: vine.
0: Hallelujah. இது இது இது இது இது செய்ய முடியும்னா எல்லாத்தையும் சரி செய்ய அவரால்
1: முடியும்.
0: போராட வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம். உங்க கரத்துல விழுறான், என்ன செஞ்சாலும் இப்ப மேல சிக்கலாயிரும், உங்க கையில விழுந்துடுறேன்ப்பா, சரண்டர் ஆகுறேன்ப்பா. காலையில நான் வர்றதே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுறதுக்கு, உங்க பாதத்தை கழுவி முத்தம் செய்யறதுக்கு நான் வர்றேன், சரண்டர் ஆகுறேன், சரண்டர் ஆகுறேன். என்ன ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன நம்ப என்னால் முடியாது ஆண்டவர், அதனால நான் கம்ப்ளீட்டாக உங்க கரத்தில் விழும்படி நான் வந்திருக்கிறேன். நீங்க செயலாற்றுங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்களே செயல்படுங்க, நீங்க நீங்க கிரியை செய்யுங்க, நான் ஓய்ந்திருக்கிறேன். அங்க கிரியை செஞ்சது யாரு?
1: அவர்
0: மெய்ப்பன். ஓய்ந்திருந்தது யாரு?
1: ஆடு.
0: ஆடு ஹல்லேலூயா. அவரை கிரியை செய்ய விடுங்க, அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிற பொழுதுதான் நம்ம ஓய்ந்திருக்க முடியும். நான் கிரியை செய்ய நீ அலோ பண்ணாதனாலதான் உனக்கு ஓய்வு இல்லை. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றப்ப நீ நடக்கிற பாதை வெற்றின் பாதை. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளோட இடைப்படுறாரு பாருங்க. This is gospel. This is kingdom gospel. This is how the kingdom principle works. இப்படிதான் பரலோக ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இதுதான் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற பிரமாணம்.
1: ஹல்லேலூயா.
0: எதை குறிச்சும் பயம் இல்லாம, எதை குறிச்சும் கலக்கம் இல்லாம, இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு, இல்ல இல்ல லேசா நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆஹா சுத்தமாகி கொஞ்சம் கூட அசையாம உங்க கையில விழுறேன் ஆண்டவர், உங்க கையில விழுறான் ஆண்டவரேன்னு ஒரு கரத்துல விழுகிற பொழுது ஆச்சரியமான விதத்துல குழியில இருக்கிற நம்மளை வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: நம்புறீங்களா நீங்க?

0: நன்றி ஆண்டவரே. Thank you for your love and mercy and grace. எங்க மேல எவ்வளவு இறக்கம், எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு. காணாமல் போன ஆட்டை போல நாங்க அங்கங்க செதறி கிடந்தோம். ஆனா இப்பொழுது எங்களுடைய மெய்ப்பெரும் எங்களுடைய கண்காணியமான இடத்துக்கு நாங்க திரும்பி வரல, திருப்பப்பட்டிருக்கிறோம்ப்பா. தூரமா போன எங்களை தேடி வந்து மீட்டு மறுபடியும் மந்தையில கொண்டு வந்து சேர்த்தீங்களே. நான் மந்தையில இருந்து காணாம போன ஆடு இல்லப்பா, நான் மந்தையில வந்து மறுபடியும் சேர்ந்த ஆடு. அந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்க கேட்க கிருபை செய்யுங்க. இது நீங்க எங்களுக்கு தந்த விருந்து இல்லை, எங்க எல்லாருக்கும் நீங்க தர்ற மருந்தாண்டவர். இன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கோபம் ஊட்டினது போல நீங்கள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பாவத்தின் வஞ்சனையினால உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. தூரமா போனாலும் இப்ப மறுபடியும் ஒரு குரலை கேட்டீங்கல்ல, என்ன அவர் உங்கள்ட்ட விலகலங்கிறதுக்கு அதான் அடையாளம். எவ்வளவு உதவிக்காக கதற முடியுமோ அவ்வளவு கதறி அவர் தோல்ல போய் உட்காந்துருங்க. இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த நாள் அற்புதமா எங்களோட இடைபெட்டு எங்களை பலப்படுத்தின உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அருமையா எங்களோட இடைபடுறீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் இந்த தியானம் எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே ஆமே ஆமே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும்

நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கேற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: we've been teaching about the precious blood of Jesus for the last so many weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And today, tonight, for the last session I will share with you on the precious blood of Jesus.
1: இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து கடைசியாய் ஒன்றை உங்களுக்கு நான் போதிக்க
0: வருகிறேன். From next week we'll begin a new topic.
1: அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கலாம்.
0: Let me ask you to turn to our key text which we've been turning to every single week that we have come here to listen to this teaching on the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கிற நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talking about how the saints took victory over the devil.
1: பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது.
0: They took victory by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
0: Three things are there.
1: இதிலே மூன்று காரியங்கள் அடங்கி
0: இருக்கிறது. In that victory.
1: இந்த வெற்றியிலே.
0: The blood.
1: இரத்தம்.
0: The word.
1: வசனம்.
0: And their testimony.
1: பிறகு அவர்களுடைய சாட்சி.
0: I tell you every time that the blood and the word remain unchanged.
1: ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், ரத்தமும் வசனமும் மாறாதவைகளா இருக்கிறது.
0: The word of God never shall pass away, even if the heaven and earth shall pass away.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாததா இருக்கிறது.
0: And the blood has never loses its power.
1: ரத்தமும் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The only thing that can change in this among these three things.
1: இந்த மூன்று காரியங்களிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்றால்
0: it is the believer's testimony.
1: அது விசுவாசியுடைய சாட்சி தான்.
0: That is the only thing that can change.
1: அது மட்டும் தான் மாற முடியும்.
0: That is why we have victory sometimes and we have defeat sometimes.
1: ஆகவே தான் சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களில் தோல்வி அடைகிறோம்.
0: Not because the word has failed.
1: ஏதோ வசனம் தவறி விட்டது என்பதனால் அல்ல.
0: Not because the blood has failed to do exercise its power.
1: ஏதோ ரத்தம் தன்னுடைய வல்லமையை காண்பிக்காமல் இழந்து போய் விட்டது என்று கிடையாது.
0: It is because the believer has failed to assert the testimony of the word of God.
1: விசுவாசி
0: about what the blood has done.
1: வசனம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்யாமல் விட்டதனால தான் தோல்வி.
0: That is why the defeat comes.
1: ஆகவே தான் தோல்வி வருகிறது.
0: So the victory is taken when the believer confesses or testifies about what the word of God teaches that the blood of Jesus has done.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி அறிக்கை செய்யும் போது வெற்றி உண்டாகிறது.
0: That sentence is very important by the way.
1: அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம் பாருங்க.
0: That is how you put the three things together.
1: இந்த மூன்று காரியங்களை இப்படி தான் ஒருங்கிணைத்து சொல்வது.
0: The believer testifies what the word of God says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாக அறிவிக்கிறார்.
0: The three elements are there.
1: இந்த மூன்று அம்சங்களும் அதில் அடங்கி
0: இருக்கு. The only thing that can fail is our testimony.
1: தவறக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சாட்சி.
0: So the believer's responsibility is to know the truth.
1: விசுவாசனுடைய பொறுப்பு சத்தியத்தை அறிந்து கொள்வது.
0: Know the truth about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள
0: வேண்டும். Know it from the word of God.
1: தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And confess it from the word of God.
1: அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்திலிருந்து அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும்.
0: I shared with you many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து
0: கொள்கிறேன். I've shared 13 things with you about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து 13 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: Like redemption, forgiveness of sin, sanctification, justification and so on.
1: மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல் இப்படி பல காரியங்களை சொன்னேன்.
0: Don't have the time to mention all 13.
1: 13 சொல்ல நமக்கு இங்க நேரம் இல்லை.
0: Now let me go to the last one.
1: இப்போது கடைசி காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: I'm going to today talk about how the Bible teaches us that life is in the blood. Life teaches about life in the blood.
1: Life is in the blood. ரத்தத்திலே
0: there is a difference between what I have said about life being in the blood and what I'm going to share tonight.
1: பாருங்கள், நான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு என்று போதித்தேன்ல, அதற்கும் இப்போது போதிக்க போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: God has put life in the blood.
1: தேவன் ரத்தத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார்.
0: So we say life is in the blood.
1: ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
0: When the blood is shed, that means the life has come out.
1: ரத்தம் சிந்தப்பட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம்.
0: In that way we say life is in the blood.
1: அப்படி பார்க்கும்போது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம்.
0: When we say, when we talk about life in the blood, we are talking about how the believer derives life from the blood.
1: ஆனா ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லும்போது எப்படி விசுவாசி அந்த ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறுகிறார் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம்.
0: You understand the difference, I think.
1: அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று
0: நினைக்கிறேன். Life is in the blood.
1: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why when a person when the blood is taken out, person dies.
1: ஆகவே தான் ரத்தம் வெளியேறும் போது ஒருவர் மரித்து போகிறார்.
0: That is the significance of that verse.
1: அந்த வசனத்தின் முக்கியத்துவம் அதுதான்.
0: Life is in the blood.
1: அதாவது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: When Jesus shed his blood.
1: இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்.
0: It was proof that he gave his life for us.
1: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: He took the proof all the way to heaven and presented it before the throne of God, the Bible says.
1: பரலோகம் வரைக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் என்று வேதம் கூறுகிறது.
0: God saw the blood and saw that the sin has been taken care of.
1: தேவன் அந்த இரத்தத்தை கண்டார், பாவத்துக்காய் நிவாரணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை கண்டார்.
0: But we are now talking about how the believer finds life in the blood and how the blood of Jesus is something through which he derives life. Spiritual life.
1: ஆனால் இப்பொழுது நாம் எதை காண போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே தான், ரத்தத்தின் மூலமாக தான் விசுவாசி ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
0: This is about how we partake of life through the blood of Jesus. Eternal life through the blood of Jesus.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்ததாக இருக்கிறது.
0: So let us turn to John chapter 6.
1: ஆகவே யோவான் 6 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: John chapter 6.
1: யோவான் 6 அதிகாரம்.
0: That great long chapter in which Jesus talks a lot about these things.
1: இது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதை குறித்து இயேசு பல காரியங்களை இங்கு போதிக்கிறார்.
0: John chapter 6 verse 53 to 56.
1: யோவான் 6 அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்.
0: Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink the blood, you have no life in you.
1: அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: For my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
0: As a second portion I would like to read 1 Corinthians chapter 10 verse 16.
1: இதில் இரண்டாவது பகுதியாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
0: 10:16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ?
1: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
0: You see, water has a twofold effect.
1: பாருங்கள், தண்ணீர் மூலமாய் இரண்டு காரியங்கள் நடக்கிறது.
0: One, water is used for cleansing.
1: ஒன்று, தண்ணீரை கழுவுறதுக்காய் சுத்தம் பண்ணுகிறதுக்காய் பயன்படுத்துகிறோம்.
0: We cannot clean without water.
1: தண்ணீர் இல்லாமல் நம்மால் சுத்தம் பண்ணவே முடியாது.
0: Water is so important for cleansing.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: But then water has another greater value also, I would say, because when you drink water, you get revived by it, you get refreshed by it.
1: தண்ணீருக்கு அதை விட இன்னொரு பெரிய மதிப்பு இருக்கு. அது என்ன? அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சியை, புது தெம்பை நாம் பெறுகிறோம்.
0: So cleansing and revival and refreshment comes through water.
1: ஆகவே தண்ணீர் மூலமாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம், அதே சமயத்தில் புத்துணர்ச்சி, புது தெம்பையும் நாம் பெறுகிறோம்.
0: You see, it is necessary and it is necessary that we cleanse with water.
1: தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது மிக மிக அவசியமா இருக்கு.
0: But it is much more necessary that we drink water.
1: ஆனால் அதே சமயத்தில் தண்ணீரை குடிப்பது அதைவிட அதிக அவசியமா இருக்கிறது.
0: Without cleansing and the water to cleanse, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் பண்ணாமல் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது.
0: But without water to drink, we cannot live at all.
1: ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது.
0: See the difference.
1: வித்தியாசத்தை பாருங்க.
0: You see, it is important to cleanse.
1: பாருங்க, சுத்தம் பண்ணுவது
0: Without cleansing we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணாமல் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது நம்மால்.
0: But without drinking water you cannot live at all. That is the difference between the two.
1: ஆனால் தண்ணீரை குடிக்காமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது. இதுதான் வித்தியாசம்.
0: By drinking it is only by drinking we enjoy the full benefit of the water to sustain life.
1: தண்ணீரை குடிப்பதன் மூலமாக தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமா இருக்குன்ற அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
0: Now I talked about water so that you will understand the blood of Jesus in the same way also.
1: பாருங்க, தண்ணீரை குறித்து ஏன் பேசினேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
0: The same thing applies to the blood of Jesus.
1: அதே காரியம் இயேசுவின் ரத்தத்திற்கும் பொருந்தும்.
0: The blood of Jesus is a cleansing agent which cleanses us from all our sin and unrighteousness.
1: இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள், அநீதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது.
0: You see, it cleanses us and washes us.
1: பாருங்கள், அது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But it has a second effect also.
1: ஆனால் அதனால் இன்னொரு பயனும் நமக்கு உண்டு.
0: The second effect is that we must as the word says drink the blood. I'll explain what it means in order to derive life from it.
1: ரெண்டாவது பயன் என்ன? இரத்தத்திலிருந்து ஜீவனை பெறும்படியாக அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். வசனாபடி தான் சொல்கிறது, அதை பிற்பாடு விளக்குகிறேன்.
0: Drinking the blood means to appropriate all that the blood of Jesus has done, to believe it and to receive it and to enjoy it and take it in and make it ours.
1: இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? இரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று சொந்தம் பாராட்டி அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
0: You see, many people are today satisfied with the cleansing.
1: பர இன்றைக்கு अनेक சுத்திகரிப்போடு திருப்தி ஆகி விடுகிறார்கள்.
0: That is the problem with the Christians today.
1: கிறிஸ்தவர்களிடத்தில் இன்றைக்கு பிரச்சனையே அதான்.
0: The blood cleanses them.
1: இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கிறது.
0: And they are satisfied with the cleansing and the forgiveness of sin.
1: பிறகு சுத்திகரிப்பு பாவம் மன்னிப்பு இதோடு திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள்.
0: And they don't go any further than that.
1: அதை தாண்டி மீறி அவர்கள் செல்வது கிடையாது.
0: That is like using the water only for washing and leaving it at that.
1: இது எப்படி இருக்கு? தண்ணீரை கழுவ பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவது போல இருக்கு.
0: Many people in the world today believe that water is only for washing.
1: இன்னைக்கு உலகத்துல பல மக்கள் இருக்காங்க, தண்ணீர் வெறும் கழுவுறது தான் அவங்க நினைக்கிறாங்க.
0: There are some countries in the world where they don't drink water at all.
1: சில நாடுகள் இருக்கு உலகத்துல அங்க தண்ணீரை குடிக்கவே மாட்டார்கள்.
0: I remember in one place I asked some water, they looked at me funny thinking that I was a sick man.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஊர்ல போய் தண்ணி கேட்டா என்ன வேடிக்கையா பார்த்தாங்க, ஏதோ வியாதிப்பட்டவன போல.
0: So why do you want to drink water?
1: எதுக்குங்க தண்ணி குடிக்க விரும்பறீங்க அப்படின்னு.
0: They said we have apple juice, we have pineapple juice, we have orange juice, we have this that.
1: Apple juice irukku, pineapple juice irukku, orange juice irukku, idu irukku, adu irukku.
0: We have everything.
1: Ella irukku.
0: And then of course they have beer and this and that.
1: Adu mattilla beer irukku, innum pola vishayangal irukku.
0: They drink all of that.
1: Adellam kudikkranga.
0: But they don't drink water.
1: Ana thannirai kudippadu kedaiyadhu.
0: I said I just want plain old water from the tap. Just open the tap. Get me some water to drink.
1: Naan sonna kolaiya therandhu konja pachcha thanni enu kudunga, naan kudikka virumbren.
0: I said oh no the water is no good.
1: Adu mattum kedaiyadhu, kedaiyadhu thanni nalladhu kedaiyadhu.
0: Water is only for washing.
1: Thannir கழுவுவதற்கு மட்டும்தான்.
0: Oh God has put some wonderful things in the water to refresh us and revive us. It is so essential for life.
1: பாருங்க, நம்மை நமக்கு தெம்பூட்டும்படியே புத்துணர்ச்சி கொடுக்கும்படியே தேவன் தண்ணீரை அவ்வளவு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: Now we must think about the blood like that.
1: இரத்தத்தையும் நாம் அவ்வாறு தான் நினைக்க
0: வேண்டும். Many people simply believe in the blood of Jesus to cleanse them.
1: அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தங்களை கழுவி சுத்திகரித்தால் மட்டும் போதும் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: That is wonderful.
1: அது அற்புதமானதுதான்.
0: It does cleanse you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது.
0: It is important to be cleansed.
1: சுத்திகரிக்கப்படுவது அவசியம்.
0: Without being cleansed we cannot stand before God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது.
0: Without being cleansed we cannot enjoy any kind of relationship with God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனோடு எந்த உறவையும் நாம் அனுபவிக்க முடியாது.
0: Cleansing is very important.
1: சுத்தம் பண்ணப்படுவது அவ்வளவு முக்கியம்.
0: We cannot be what we ought to be in our Christian life without first cleansing taking place.
1: முதலாவது சுத்திகரிப்பு நடைபெறாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது.
0: But then we have to go past it and go into the drinking.
1: அதன் பிறகு அதையும் கடந்து நாம் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு
0: Now let me begin to talk about this.
1: இதை குறித்து நான் பேச ஆரம்பிக்கட்டும்.
0: What is this blessing which is described as drinking the blood?
1: இரத்தத்தை பானம் பண்ணுவது என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன ஆசீர்வாதம்?
0: What does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: When Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means not only believe in it for your cleansing but can go ahead and believe in everything that the blood is for you and everything that the blood does for you and appropriate it, take it in, believe it, rejoice in it, enjoy it and experience it.
1: வெறும் சுத்திகரிப்புக்காக மாத்திரம் இரத்தத்தை விசுவாசிப்பதல்ல, மாறாக இரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசித்து அது உங்களுடையது என்று நம்பி அதை நீங்கள் சொந்தம் பாராட்டி அனுதினம் உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும்.
0: Just like when you drink water it has a more powerful effect than when you cleanse with water.
1: எப்படி தண்ணீரில் சுத்திகரிப்பதை விட அதை குடிக்கும்போது அதிக பலனும் புத்துணர்ச்சி உண்டாகிறதோ,
0: in the same way when you drink the blood of Jesus, when you take it in and appropriate by faith and receive it inside of you, it has a more powerful effect than what you have enjoyed by cleansing, by its cleansing
1: power. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அதாவது அது செய்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடையது என்று நீங்கள் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை பெற்று அனுபவிக்கும் போது சுத்திகரிப்பதை விட இதனுடைய பலன் அதிகமாய் காணப்படுகிறது.
0: That is why Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார், என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை.
0: People were upset when he said that.
1: அப்படி சொன்னபோது மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள்.
0: Because you know, drinking blood is cannibalistic.
1: என்ன ரத்தம் குடிக்கிறதா காட்டுமிராண்டித்தனமா இருக்கு அப்படினா.
0: You know, that is one problem.
1: அது ஒரு பிரச்சனை.
0: And among the Jews it was a great offense because the use of blood for anything was prohibited under the Old Testament.
1: யூதர்களுக்கு ஒரு severe penalty. பெரிய விஷயம் என்னென்றால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தத்தை பயன்படுத்த கூடாது அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெரிய தண்டனை உண்டு.
0: So they cannot eat the blood.
1: ஆகவே ரத்தத்தை அவங்க சாப்பிட முடியாது.
0: They cannot drink the blood.
1: ரத்தத்தை பானம் பண்ண முடியாது.
0: It was against their law.
1: அது அவருடைய பிரமாணத்துக்கு எதிரானது.
0: In the 6th chapter of John where we read the passage we read about how all the multitudes turned away and went away from him.
1: யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்தமே அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது திரள் கூட்டமான மக்களும் திரும்பி போய் விட்டார் என்று வசனம் கூறுகிறது.
0: Who are those people?
1: அந்த ஆட்கள்லாம் யார்?
0: They are the same people that ate when he multiplied 5 loaves and 2 fish and fed the 5000 those people.
1: ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருக பண்ணி 5000 பேரை போஷித்தாரே அதே கூட்டம் தான் இந்த கூட்டம்.
0: They came following him and found him the next day.
1: அவரை தேடி அடுத்த நாளில வந்து அவரை கண்டுபிடித்தார்கள்.
0: Thinking they'll get fish and bread for nothing.
1: மறுபடியும் ஓசியில மீன் அப்பமும் கிடைக்கணும் பார்த்தா.
0: Then he started telling them about how he is there to give them spiritual life.
1: பிறகு இயேசுவன் அவர் எப்படி ஆவிக்குரிய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார்.
0: Just like eating the fresh eating the fish and the bread gives them physical life and it is necessary for physical life.
1: எப்படி அப்பத்தையும் மீனையும் சாப்பிடுவது அவருடைய சரீரத்துக்கு மிக மிக அவசியமா இருக்கிறதோ.
0: In the same way to eat of his flesh and to drink of his blood is necessary for spiritual life and he was preaching about it.
1: அதே போல ஆவிக்குரிய ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது அவசியம் என்பதை தான் அவர் போதித்தார்.
0: And they got so upset because he was talking about eating his flesh and drinking his blood.
1: அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது இத பேசினவங்க தான் கோபப்பட்டார்கள்.
0: They walked away.
1: அவர்கள் எழுந்து போய் விட்டார்கள்.
0: Everybody left.
1: எல்லாரும் போய் விட்டார்கள்.
0: And the disciples were wondering what to do.
1: சீஷர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
0: Jesus turned around to them and looked at them and said, "Do you want to leave also?"
1: இயேசு அவளை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார்.
0: He could see that they were also upset because of his talk.
1: இவர் இப்படி பேசினதால அவர்களும் கோபப்பட்டார் என்பது இயேசுக்கு புரிந்து விட்டது.
0: They were looking at him funny saying, "What are you talking about? Eating your flesh and drinking your blood? What nonsense is this?"
1: வேடிக்கையா பார்த்தாரு பாருங்க அவங்க. மாம்சத்தை புசிப்பதா ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன இது என்று கேட்டார்கள்.
0: Are you crazy?
1: என்ன பைத்தியம் பிடித்து
0: விட்டது? What are you talking about?
1: என்னத்து குறித்து பேசுகிறீர்?
0: They could not understand the spiritual side of things. They were ready to eat but they were not ready to listen to spiritual things.
1: சாப்பிட ஆயத்தமா இருந்தால தவிர ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்ல.
0: They enjoyed the miracle of feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தார் அந்த அற்புதத்தை அனுபவித்தார்கள்.
0: But when he explained the significance of that miracle for their spiritual life they were unable to understand.
1: ஆனால் அந்த அற்புதம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு உள்ளது என்பதை விளக்கி சொன்ன போது அதுதான் பிடிக்கவில்லை.
0: You see the spiritual people have to push through the threshold, break through the threshold of not understanding spiritual things into the understanding and revelation and knowledge of spiritual things.
1: பாருங்க ஆவிக்குரிய மக்கள் புரியாதிருக்கிற அதே வாசற்படியில் நின்று கொண்டிராமல் அந்த வாசற்படியை தள்ளி மிதித்து கொண்டு காரியங்களை புரிந்து கிரகித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
0: I remember the time when I was just a Christian who just go to meetings and enjoy the meetings and look at the miracles and enjoy it and enjoy the singing and enjoy the entertainment and everything.
1: எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது பழைய காலங்களில் நானும் கூட்டங்களுக்கு போவேன் பாடலை பாடுவேன் எல்லா அற்புதங்களை பார்ப்பேன் மற்ற காரியங்களை பார்ப்பேன் ஜாலியா இருக்கும் அனுபவித்து விட்டு வந்து விடுவேன்.
0: But when it came to preaching and hearing the preaching and understanding spiritual things.
1: ஆனால் பிரசங்கங்களை கேட்பது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்று வரும்போது
0: when things were explained to me
1: காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்லப்பட்ட போது
0: I was least bit interested.
1: அதுல கொஞ்சம் கூட எனக்கு ஆர்வம் இல்லை.
0: I would simply walk away.
1: நான் அப்படியே எழுந்து போய்டுவேன்.
0: And come back after they preach.
1: பிரசங்கம் முடிந்த பிறகு திரும்ப வருவேன்.
0: I would enjoy everything else
1: மற்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பேன்.
0: But I was not into the teaching and the preaching of it.
1: ஆனால் அந்த போதனை பிரசங்கம் என்று வந்தால் பிடிக்காது.
0: These people were like that.
1: இந்த ஆட்கள் அப்படி தான் இருந்தாங்க.
0: They are ready to enjoy the feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தப்போ நல்ல ஜாலியா ரசித்தார்கள்.
0: They want another miracle.
1: இன்னொரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்பினார்.
0: They want to see him rise up and be their king.
1: இவர் எழுந்து அவர்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
0: They want everything else.
1: மற்ற எல்லாவற்றையும் விரும்பினார்கள்.
0: But when he stopped them and told them about the spiritual significance of that miracle to their lives.
1: ஆனால் அந்த அற்புதம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அந்த அர்த்தத்தை அவர் விளக்கி சொன்னபோது
0: when he began to tell them that he is the bread of life
1: அவர் தான் ஜீவ அப்பம் என்பதை அவர் சொன்னபோது
0: when he began to talk about himself as the bread that has come down from heaven
1: நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னபோது
0: then when he said unless you eat my flesh and drink my blood you have no part of me and you have no eternal life
1: என் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னபோது
0: they were shocked
1: அதிர்ச்சி அடைந்தார்கள்.
0: You see their minds were not ready to grasp grasp the significance of these great spiritual truths.
2: இந்த மாபெரும் ஆவிக்குரிய சத்தியங்களின் முக்கியத்துவத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இல்லை.
0: They had physical life.
2: பாருங்கள், சரீர பிரகாரமான ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்தது.
0: It was fed and nourished by physical food.
2: சரீர மற்ற உணவை கொண்டு அந்த சரீர ஜீவன் போஷித்து பராமரிக்கப்பட்டது.
0: But now they need another life.
2: ஆனால் இப்பொழுது இன்னொரு ஜீவன் அவர்களுக்கு தேவை.
0: They needed a spiritual life.
2: அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் தேவைப்பட்டது.
0: Eternal life.
2: நித்திய ஜீவன்.
0: And that eternal life is fed and nourished and developed through the eating of the flesh and the blood of Jesus the Son of God.
2: அந்த நித்திய ஜீவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது மூலமாக தான் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
0: They must receive the eternal life by partaking of him.
2: அவரிலே பங்கு கொள்வதன் மூலமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
0: And they must be nourished by him.
2: அவராலே அவர்கள் போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: They must eat and drink in a spiritual way of all the benefits of the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையினுடைய லாபங்கள் ஆதாயங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் புசித்து பானம் பண்ண வேண்டும்.
0: His body was broken for them.
2: அவருடைய சரீரம் அவர்களுக்காக தான் உடைக்கப்பட்டது.
0: The bread of life was broken.
2: ஜீவ அப்பம் அங்கே உடைக்கப்பட்டது.
0: It was to satisfy the spiritual hunger of men everywhere.
2: எல்லா இடத்திலும் இருக்க மனிதருடைய ஆவிக்குரிய தாகத்திற்காகவே அப்படி செய்யப்பட்டது.
0: His blood was shed on the cross.
2: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: To cleanse men and women for all eternity.
2: நித்திய நித்தியமாய் மனிதர்களை கழுவும்படியாக.
0: But not only to cleanse, but it will be a heavenly drink by which they will be nourished and strengthened with eternal life.
2: கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பானமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக அவர்கள் அதை பானம் பண்ணி அதிலிருந்து அவர்கள் போஷாக பெற வேண்டும்.
0: Oh, when Jesus talked about this, it was too hard for them to understand.
2: இதை இயேசு பேசுற போதுதான் புரிந்து கொள்ள மிக மிக கஷ்டமா இருந்தது அவளுக்கு.
0: Oh, he's talking all wrong doctrine.
2: என்ன சொல்றாங்க? தப்பு தப்பான உபதேசங்களாம் போதிக்கிறாங்க.
0: You know what they said?
2: என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: It is a hard doctrine.
2: கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க.
0: Hard doctrine.
2: கடினமான உபதேசம்.
0: So we are preaching hard doctrine.
2: ஆகவே கடினமான உபதேசத்தை நாம் போதிக்கிறோம்.
0: You know when people sometimes even people say like that today.
2: சில சமயத்தில் மக்கள் இன்னைக்கும் இப்படிதான் சொல்றாங்க.
0: Hard doctrine.
2: கடினமான
0: உபதேசம். I'm not able to understand.
2: என்னால அதை புரிஞ்சிக்க முடியல.
0: I tell you, I used to be a person who could not understand the deeper things.
2: பாருங்க, நானும் கூட இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒருவனாக தான் இருந்தேன்.
0: One of the greatest things that happened to me is the breakthrough where I broke through from that realm of being superficial Christian into understanding the things of God and having a revelation of God.
2: என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மேலோட்டமா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ளுகிற அந்த மண்டலத்துக்குள்ளாக நான் கடந்து சென்றேன்.
0: So he says, unless you eat the flesh and drink the blood of the Son of Man, you have no life in you.
2: இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று.
0: He is saying, unless you partake spiritually in that way of me.
2: என்ன சொல்லுகிறார்? என்னிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பங்கு கொள்ளாவிட்டால்
0: then you have no eternal life.
2: பிறகு உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை.
0: And then he uses stronger words, even stronger words to explain the nature of that life that they will receive.
2: அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜீவன் எத்தன்மை உள்ளது என்பதை குறித்து சொல்ல சற்று கடினமான பலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
0: What is the nature of this life?
2: இந்த வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டது?
0: When you eat of his flesh and drink of his blood, what will it do to you?
2: அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்?
0: How will it affect you?
2: அது எப்படி உங்களை பாதிக்கும்?
0: How will it touch you?
2: அது எப்படி உங்களை தொடும்?
0: He says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
2: அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: He has eternal life.
2: அவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு.
0: In other words, he is saying, when you believe what I have done in the cross of Calvary,
2: கல்வாரி சிலுவையிலே நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I have come to give eternal life,
2: நித்திய ஜீவனை நான் கொடுக்கவே வந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I give it through the cross of Calvary and my sacrifice there,
2: கல்வாரி சிலுவையிலே என்னையே பலியாக செலுத்தினேனே அதன் மூலமாய் நான் அதை கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: you receive eternal life.
2: நீங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள்.
0: What is eternal life?
2: நித்திய ஜீவன் என்றால் என்ன?
0: It is not just a life where you just live for a long time.
2: ஏதோ ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is not the longevity that is signified there. It is the quality of life.
2: எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த தரம் அதுதான் முக்கியம்.
0: You see, it is longevity is included there. We'll forever be alive.
2: நித்தியம் என்று சொல்லும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். அந்த காலம் இருக்கிறது.
0: That is true there.
2: அது உண்மைதான்.
0: But it is not, the point is not longevity. Eternal life is not about longevity.
2: நித்திய ஜீவன் என்று சொன்னால் வெறும் கால அளவை மட்டும் நாம் பார்த்து விட்டுவிடக் கூடாது.
0: It is about the particular quality of life, the very life that God himself has and enjoys.
2: என்ன விதமான ஜீவன் அது, எத்தன்மை உள்ளது, அதனுடைய தரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இயேசு உடையவராக இருக்கிற ஜீவனை அதே ஜீவனை நாமும் பெற்று அனுபவிக்கிறோம்.
0: It is the very life of God.
2: தேவனுடைய ஜீவனாகவே அது இருக்கிறது.
0: Do you have eternal life today?
2: இன்றைக்கு நீங்க நித்திய ஜீவனை உடையவளாய் இருக்கிறீர்களா?
0: Some people think eternal life is, you know, when you die and you go to heaven and live forever, that's what eternal life.
2: சில என்ன நினைக்கிறாங்க, நித்திய ஜீவன் சொன்னா இங்க மரிச்சு நாம பரலோகம் போவோம், அங்க போகும்போது நித்திய நித்தியமா வாழ்வோம், அதான் நித்திய ஜீவன்
0: நினைக்கிறாங்க. When you make the mistake of thinking like that, then your whole theology is all topsy turvy and you begin to lose sight of all the blessings of God.
2: இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்க சொன்னா பிறகு உங்க உபதேசமே தலைகீழா இருக்கு, பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிப்பீர்கள்.
0: Eternal life is not something that you're going to enter into when you die.
2: நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்த பிறகு நீங்கள் பிரவேசிக்க போகிற ஒன்று
0: அல்ல. It is not something that you enjoy after your death.
2: உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று அல்ல அது.
0: It is something that you receive now and enjoy now.
2: இப்போதே நீங்கள் பெற்று இப்போதே நீங்கள் அனுபவிக்கிற ஒன்றா இருக்கிறது.
0: Eternal life is something that you have now and possess now.
2: நித்திய ஜீவன் என்பது இப்போது நீங்கள் பெற்று உடையவராக இருக்கிறது.
0: Jesus came to reveal that eternal life.
2: அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த இயேசு வந்தார்.
0: He revealed it in the flesh. He came as a human with a human nature as a man and revealed it in the flesh.
2: பாருங்கள், ஒரு மனிதனாக மனுஷ தன்மையோடு கூட அவர் வந்து அதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார்.
0: We saw eternal life displayed in the form of a human person.
2: ஒரு மனித உருவத்திலே அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவர் காண்பித்தார்.
0: Jesus was walking around feeding the 5000, was healing the sick and doing all the miracles. There was this man, so totally different from others, filled with eternal life, expressing eternal life.
2: இயேசுவானவர் பூமியிலே சுற்றி உலாவினபோது அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்து வந்தபோது இங்கே ஒரு மனிதர் வித்தியாசமானவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவராக அதனால நிரம்பி இருக்கிறார்.
0: The devils cried out to him and said, "Why have you come to torment us?"
2: பிசாசுகள் கூச்சல் போட்டன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்?
0: Something different about this person.
2: இந்த மனிதரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது.
0: His life was not marred by sin and by sinful nature.
2: இவருடைய வாழ்க்கை பாவத்தினாலும் பாவ தன்மையினாலும் கரைபடவில்லை.
0: Here is a man walking around with eternal life.
2: இங்கே ஒரு மனிதர் நித்திய ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Totally different from all others.
2: மற்ற எல்லாரை விட முற்றிலும் வித்தியாசமானவர்.
0: He came to display and show us what eternal life is.
2: நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதை நமக்கு சொல்ல காண்பிக்க அவர் வந்தார்.
0: Not only to show us but to give us eternal life.
2: காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுக்கும்படியாக
0: He carried that eternal life in his body.
2: அந்த நித்திய ஜீவனை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து
0: கொண்டிருந்தார். We can understand that we must carry it in our body.
2: நாம் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டும் என்று நாம் புரிந்துகொள்ளும்படியாக.
0: God has given us this body to house eternal life.
2: நித்திய ஜீவனை இங்கே வைப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: When Adam was there in the Garden of Eden, first made by God and placed by God.
2: ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே முதன்முதல் வைக்கப்பட்டபோது
0: He had that life.
2: அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது.
0: His body was a showpiece exhibiting the glory of God and the eternal life of God.
2: தேவனுடைய மகிமையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துற ஒரு காட்சி பொருளாக அவருடைய சரீரம் இருந்தது.
0: And Jesus walked in this earth as a showpiece of the eternal life of God.
2: தேவனுடைய நித்திய ஜீவனுடைய காட்சி பொருளாக இயேசுவானவர் இந்த பூமியிலே சுற்றி உலாவி வந்தார்.
0: Not just to show us but to give it to us, communicate it to us.
2: நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுப்பதற்காக.
0: How will he communicate it or give it to us?
2: எப்படி அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்?
0: He will give it to us if we believe and if we reach out to him and receive him.
2: நாம் அவரை விசுவாசித்து அவரண்டிலே செல்லும்போது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
0: By partaking of his body, by eating and drinking, we will experience in our bodies that eternal life that he had.
2: பாருங்க, அவரிலே நாம் பங்கு கொள்ளும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம்.
0: That is what he is talking about.
2: அதை குறித்து தான் இங்கே பேசுகிறார்.
0: He said, my flesh is meat indeed and my blood is drink indeed.
2: சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: The word indeed in Tamil, மெய்யான, it's very correct. He said, the word indeed means it is not just a symbol, it is real. He says,
2: பாருங்க, மெய்யான போஜனமா இருக்கிறது, சும்மா கிடையாது, உண்மையான நிஜமான போஜனமா இருக்கிறது.
0: It is not just a symbolic representation of eternal life, it is real life. He says,
2: பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதோ ஒரு சின்னமாக அடையாளமாக கிடையாது, இவரே நித்திய ஜீவன்.
0: It is the actual truth.
2: இதுதான் மெய்யான சத்தியம்.
0: In a full and real sense, the body and the blood of the Lord is the food spiritually by which eternal life is nourished and sustained in us.
2: நித்திய ஜீவன் நமக்குள்ளே போஷித்து காப்பாற்றப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு போஜனமா இருக்கிறது.
0: So we are beginning to understand now.
2: ஆகவே இப்போது நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
0: See, we begin to understand what he meant by saying, you must drink my blood.
2: ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அதோட அர்த்தம் என்னவென்று நமக்கு புரிய
0: ஆரம்பிக்கிறது. It means to believe and appropriate and make it yours. Make all the things that the blood has brought you yours, enjoy it, experience it.
2: ரத்தம் என்னெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறதோ கொண்டு வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை அனுபவிக்க வேண்டும்.
0: Don't stop with forgiveness of sin.
2: வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விட வேண்டாம்.
0: Understand all that the blood of Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னெல்லாம் செய்திருக்கிறதோ எல்லாவற்றையும் புரிந்து
0: கொள். This is the purpose of our teaching.
2: நம்முடைய போதனையின் நோக்கமே இதுதான்.
0: So that you will go further into the things of God from your preliminary stage.
2: நீங்கள் இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் போகும்படியாக தான் இதெல்லாம் போதிக்கும்.
0: You have received forgiveness of sins.
2: பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
0: But our purpose of teaching is to take you in so that you will know what the blood of Jesus has done and appropriate it fully and enjoy it and experience it. And be nourished by it and strengthened by it.
2: நம்முடைய போதனை நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளை கிரகித்துக் கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு சொந்தம் பாராட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனாலே போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: Amen.
2: Amen.
0: Have you had that happen to you?
2: அது உங்களுக்கு நடந்திருக்கிறதா?
0: Or are you just having some forgiveness of sins and salvation?
2: அது வெறும் இரட்சிப்பு பாவ மன்னிப்பு இதோடு நின்று விட்டிருக்கிறீர்களா?
0: But are you enjoying all that the blood has done for you?
2: அல்லது இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்
0: Have you by faith appropriated it?
2: விசுவாசத்தினாலே அவளை சொந்தம் பாராட்டி
0: Have you confessed it?
2: அவைகளை அறிக்கை செய்து
0: Have you taken victory over the devil?
2: பிசாசின் மீது ஜெயமடைத்திருக்கிறீர்களா?
0: Are you dwelling in the presence of God?
2: தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறீர்களா?
0: Do you have boldness to come to God?
2: தேவனிடத்திற்கு வர தைரியம் உண்டா இருக்கிறதா?
0: Is there a song in your heart about the blood?
2: இரத்தத்தை குறித்து ஒரு பாடல் உங்கள் இதயத்திலே இருக்கிறதா?
0: Does your heart rejoices in what the blood of Jesus has done?
2: உங்கள் இதயம் இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிற காரியங்களிலே மகிழ்கிறதா?
0: Do you glory in Jesus and his shed blood?
2: இயேசுவிலும் அவர் சிந்திய இரத்தத்திலே நீங்கள் மேன்மை
0: Is this a matter of great joy and gladness in your heart?
2: இது உங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறதா?
0: Or are you like many Christians who know none of these things that they only know that it cleanses them from their sin?
2: அல்லது அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த காரியங்கள் எதையும் அறியாமல்
0: என்ன
2: உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன தெரியும் நான் தேவனிடத்தில் போக முடியும் என்பது தெரியும்
0: full gospel preaches all things that blood of jesus means to us
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அதை தான் பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது
0: one man came to me and said are you full gospel
2: ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன பூரண சுவிசேஷமானார்
0: i said tell me what is full gospel
2: நான் கேட்ட பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுங்க
0: so i can tell you whether i am full gospel
2: நீங்க சொன்னா தான் நான் சொல்ல முடியும் நான் பூரண சுவிசேஷமா இல்லையா
0: so he listed many things about
2: பல காரியங்களை சொன்னார் பூரண சுவிசேஷம்
0: i said half i agree half i don't agree
2: நான் சொன்னது பாதி ஒத்துக்கிறேன் பாதி ஒத்துக்க மாட்டேன்
0: i am half gospel according to you
2: உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாதி சுவிசேஷம்
0: But I am really full gospel. Full gospel is preaching the full benefits of the
2: cross.
0: It is not all other things that we think about. No. Pentecost is not a denomination.
2: Pentecost என்பது ஒரு தனி சபை பிரிவு அல்ல.
0: It is an experience for everyone.
2: அது ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற அனுபவம்.
0: It is a joy that fills the heart of every person, every believer.
2: ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்தில் நிறைகிற சந்தோஷமா
0: இருக்கிறது. Pentecost is not the exclusive domain of some special people elite people
2: பெந்தகோஸ்து என்பது சில விசேஷமான தனிப்பட்ட ஆட்களுக்கு உரியது மட்டுமல்ல
0: it is not about this and that
2: ஏன்னா இதை பத்தி அதை பத்தியது மட்டுமல்ல
0: it is not about all the restrictions and the legalism and all that
2: இந்த சட்டதிட்டங்கள் வரம்பு முறைகள் வைத்திருக்கறாங்களே அதுவல்லது
0: it is about receiving the joy of the holy ghost
2: பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதே
0: being full of the joy of the holy ghost
2: பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பது
0: being full of the holy ghost
2: பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது
0: and the holy ghost revealing to you and giving you a revelation of Jesus Christ who is your lord and savior
2: பரிசுத்தாவியானவரும் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டினால் உங்களை நிறைக்கிறது
0: so i am preaching the full gospel
2: ஆகவே நான் பூரண சுவிசேஷத்தை
0: பிரசங்கம் பண்றேன் how much more can you preach
2: இன்னும் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் பண்ணுவீங்க
0: i have preached to you about the blood so many weeks
2: ரத்தத்தை குறித்து பல வாரங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன்
0: the full thing
2: பூரணத்தை
0: i hope i have not left out anything
2: எதையும் நான் விட்டுவிடவில்லை என்று நான் நினைக்கிறேன்
0: are you enjoying the full thing
2: இந்த பூரணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா
0: those who are not full gospel stay with the forgiveness of sin
2: பூரண சுவிசேஷம் இல்லாதவர்கள் வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விடுகிறார்கள்
0: those who are full gospel appropriate everything that the blood has done have enjoyed it and rejoice in it and they experience it
2: பூரண சுவிசேஷம் மக்களோ ரத்தம் செய்திருக்க அனைத்தையும் அறிந்து கொண்டு அவைகள் தங்களுக்கு சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி பெற்று அனுபவித்து அதிலே மகிழ்கிறார்கள்
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you full gospel in that way?
1: அந்த விதத்தில் நீங்கள் பூரண சுவிசேஷரா?
0: One man said to me, you don't look like full gospel.
1: ஒருத்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு.
0: Full gospel is not something that you look at and find out.
1: பூர்ண சுவிசேஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க.
0: It's wrong.
1: அது தவறு.
0: That is half gospel.
1: அதுதான் பாதி சுவிசேஷம்.
0: The one is trying to look and find out is a half gospel.
1: பார்த்து கண்டுபிடிக்கணும் நினைக்கிறானே அவர் பாதி சுவிசேஷத்தை சேர்ந்தவர்.
0: Full gospel is something that you search inside the heart and find out.
1: பூரண சுவிசேஷம் என்பதை உள்ளத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
0: It is the spiritual condition of the person.
1: அது அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையா இருக்கிறது.
0: How much of all what God has done does that person know and enjoy?
1: தேவன் செய்திருக்கிற காரியங்களை எந்த அளவுக்கு அந்த மனிதன் அறிந்து அனுபவிக்கிறார் அதுதான்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on now.
1: சரி, தொடர்ந்து நாம் சொல்லுவோம்.
0: What we need to understand what the drinking of the blood of Jesus really means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: Drinking indicates the deep and true appreciation in our spirit by faith of all we understand concerning the power of the blood.
1: பானம் பண்ணுவது என்று சொன்னால்
0: drinking means the deep and true appreciation of all that the blood means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து அதிலே மேன்மை பாராட்டி அதை பாராட்டுவது.
0: We have a revelation of it through the Holy Spirit.
1: பரிசுத்தாவின் மூலமாக அது குறித்து ஒரு வெளிப்பாடு.
0: By faith we believe in all of those things.
1: விசுவாசத்திலே அவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
0: We understand everything concerning the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்த அனைத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம்.
0: In that way we are drinking the blood.
1: அந்த விதத்திலே நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்.
0: Now as I speak,
1: இப்போ நான் பேசும்போது
0: as any or as any speaker speaks,
1: அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து இங்க பேசுகிறார்,
0: you really drink in everything that he is saying.
1: நீங்கவே அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Why do we say you are drinking in?
1: ஏன் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறோம்?
0: I say you are drinking in because you like what he is saying.
1: அவர் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கிறது, ஆகவே தான் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறார்.
0: You are drawing it in.
1: நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are taking it in.
1: அவைகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are drinking the words of the speaker as you listen to him express these great truths.
1: அந்த பிரசங்கி அந்த மாபெரும் சத்தியங்களை விளக்கி சொல்லும்போது எல்லாவற்றையும் அப்படியே பானம் பண்ணுகிறீர்கள்.
0: You feel refreshed by it.
1: அதை கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள்
0: பெறுகிறீர்கள். You feel quickened by it.
1: அதை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
0: You are in a very way drinking it.
1: பாருங்க, அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Right now many of you are drinking in.
1: இப்போதே அநேகர் பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
0: Drinking in this truth about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த இந்த சத்தியத்தை பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Now drinking the blood of Jesus is the same. You see, when your heart is filled with a sense of the preciousness of the blood of Jesus.
1: பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற சத்தியத்தினால உங்கள் இதயம் நிரம்பி வழியும் போது.
0: When you contemplate it with great joy and thrill.
1: மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது.
0: And with wholehearted faith take it for yourself.
1: முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு என்றதை நீங்கள் சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் போது.
0: That means you are drinking in the blood.
1: அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Let me say it again.
1: மீண்டும் அதை நான் சொல்லட்டும்.
0: When anyone is filled with a sense of the preciousness of the blood.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு ஒருவரை நினைக்கும் போது.
0: Have you got that sense?
1: அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு?
0: Have you got the sense of the preciousness of the blood?
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: And that sense leads you to a contemplation with great joy.
1: அந்த உணர்வு மிகுந்த சந்தோஷத்தோடு அதையே நீங்கள் சிந்திக்க வைக்கும் போது.
0: It makes you think more deeply about it.
1: அது குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: It makes you want to know more about it.
1: இன்னும் அதிகமாக அதை பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
0: And with a wholehearted faith you receive everything that comes to you by revelation.
1: பிறகு முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு வெளிப்பாடாக என்னவெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
0: That means
1: அப்படி என்றால்
0: that person is drinking of the blood of Jesus.
1: அந்த மனிதர் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
0: He's drinking of the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்.
0: I tell you everyone must drink of the blood of Jesus these great truths to be strengthened in their spiritual life.
1: ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தப்பட இந்த மாபெரும் சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும்.
0: This is what Jesus was talking about and those people were so upset.
1: இயேசுவானவர் இதைதான் பேசினார். அதை கண்டு கேட்டு தான் மக்கள் கோபப்பட்டார்.
0: Jesus said to the disciples, you want to go also?
1: இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று.
0: They said, no, you have the eternal lives, where shall we go, Lord?
1: சொன்னார், ஆண்டவரே யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
0: Then later on he cleared up the misunderstanding.
1: பிற்பாடு
2: அதனாலதான் அவருடைய தவறான எண்ணத்தை அவர் சரிபடுத்தினார்.
0: See, they thought he meant literally to eat his flesh and drink his blood.
2: அவர்கள் என்ன யோசித்தார்கள், எழுத்தின்படியே அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம பானமுன்னு யோசித்தாங்க.
0: You see, he said the flesh profits nothing.
2: அவர் சொன்னார் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று.
0: That same context.
2: இதே பின்னணியில் அவர்
0: சொல்றார். Same chapter.
2: அதே அதிகாரம்.
0: He explains it to the disciples.
2: அவர் சீஷர்களுக்கு விளக்கி சொல்றாரு பாருங்க.
0: He says flesh profits nothing.
2: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: He means to say that literally if you just literally eat the flesh, if you literally take up it and eat it, it's not going to do anything.
2: என்ன சொல்றாங்க, எழுத்தின்படியே இந்த சதையை பீத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: If you can literally eat it, nothing is going to happen.
2: எழுத்தின்படியே சதையை நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவும் நடக்காது.
0: And literally if you drink the blood, is nothing is going to happen.
2: எழுத்தின்படியே இரத்தத்தை குடிச்சாலும் ஒண்ணாக போறது இல்லை.
0: Flesh profits nothing.
2: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: But spirit is life, he said.
2: ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார்.
0: He said understand what I'm saying.
2: பார், நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.
0: He said I'm not talking about drinking my flesh literally and eating my flesh literally and drinking my blood.
2: எழுத்தின்படி என் சதையை மாம்சத்தை புசிக்கணும், இரத்தத்தை பானம் பண்ணணும், இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே
0: இல்லை. That will profit you nothing.
2: அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு.
0: But to understand the spiritual significance of it.
2: அதனால இதுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: To believe in what my broken body is for and what my shed blood is for.
2: என்னுடைய உடைக்கப்பட்ட இந்த சரீரம், சிந்தப்பட்ட இந்த இரத்தம் எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்.
0: And when you receive it and appropriate it.
2: அதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு என்ன சொந்த பாராட்டும் போது.
0: That is spirit.
2: அதுதான் ஆவியா இருக்கிறது.
0: Spirit of God reveals it to you as you receive it.
2: தேவ ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: And the receiving of it by the Holy Spirit is life.
2: பரிசுத்தாவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Receiving this truth is life, my friend.
2: இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Oh, that is why I love the truth.
2: ஆகவே தான் பாருங்க, சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: I knew none of these things when I first started out.
2: நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சப்ப இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது.
0: I was so thrilled when I broke through into understanding some of these things.
2: இந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சப்போ எனக்கு உள்ள அவ்வளவு பரவசம், சந்தோஷம்.
0: I would drink in great quantity.
2: பாருங்க, அதிகமா நான் உள்ள பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I would simply go into it in great with great eagerness.
2: மிகுந்த ஆவலோடு, வாஞ்சியோடு கூட அவைகளை பானம் பண்ண
0: ஆரம்பித்தேன். I will try to get everything that I can to understand this more.
2: முடிந்த அளவுக்கு இவைகளை எவ்வளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன்.
0: And my eyes was opened.
2: என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
0: And I began to see what God has done for me.
2: தேவன் எனக்காக என்ன செய்தாரோ அதை நான் காண ஆரம்பித்தேன்.
0: My heart loved contemplating on these things.
2: இந்த காரியங்களை சிந்திப்பதை என்னுடைய இருதயம் நேசித்தது.
0: With great joy I thought about these things.
2: மிகுந்த சந்தோஷத்தோடு இவைகளை குறித்து
0: I studied these things.
2: மிகுந்த மகிழ்ச்சியோடு இவைகளை வாசித்தேன்.
0: I rejoiced in my heart.
2: என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம்.
0: I received it as mine.
2: என்னுடையதாக சொந்த பாராட்டினேன்.
0: And through it all it has strengthened me.
2: அதன் மூலமாக அவைகளை என்னை பலப்படுத்தியது. நான் பலன் பெற்றுக் கொண்டேன்.
0: It is life.
2: அது ஜீவனா இருக்கு.
0: Flesh profits nothing but spirit is life.
2: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ ஜீவனா இருக்கிறது.
0: He said then the words that I speak unto you they are spirit and life.
2: பிறகு தான் சொன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
0: You see the words that I speak unto you are spirit and life.
2: பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: When you come and sit here and listen to the preaching of God's word.
2: நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தின் பிரசங்கத்தை கேட்கும்போது
0: you are hearing the great truths concerning Christ.
2: நீங்கள் கிறிஸ்துவை குறித்த மாபெரும் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: You know what is being ministered to you?
2: உங்களுக்கு எது ஊழியம் செய்யப்படுகிறது தெரியுமா?
0: It is not an intellectual knowledge that is given to you.
2: ஏதோ உங்களுக்கு அறிவுபூர்வமான காரியம் போதிக்கப்படுகிறது இல்லை.
0: Many people approach preaching like this. It is just a gathering of information concerning this and that.
2: நிறைய பேர் பிரசங்கம் என்ன நினைக்கிறாங்க, இதையும் அதையும் பற்றி நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள்.
0: Well, I'll mark it down. This is what this means and that's what that means.
2: சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுக்கிறேன்.
0: Well, all of that is there.
2: பாருங்க, அதெல்லாம் இருக்கு.
0: But the thing is the end is not intellectual knowledge.
2: ஆனா அது முடிவு பார்க்கும்போது அதனால அறிவு பெறுவது கிடையாது.
0: Through it all comes spiritual life.
2: அவைகள் மூலமாக ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது.
0: That is why we preach.
2: ஆகவே தான் பிரசங்கிக்கிறோம்.
0: I believe in preaching because spirit is life.
2: ஆவியை உயிர்ப்பிக்கிறது ஜீவனா இருக்கிறது. ஆகவே தான் பிரசங்கத்தை நான் நம்புகிறேன்.
0: And I believe that the words that we speak from the word of God is spirit and they are life.
2: தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் போதிக்கிற வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனா இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன்.
0: People receive healing by the word of life.
2: இந்த ஜீவ வார்த்தை மூலமாக மக்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
0: When they believe the truth they receive life.
2: சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை பெறுகிறார்கள்.
0: I've heard so many testimonies of people that received great miracles in their life as the preaching was made and the life quickened them.
2: பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாக ஜீவன் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை குறித்து பலருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன்.
0: Miracles happening in their lives.
2: அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது.
0: Because spirit is life.
2: ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது.
0: And the word is spirit and life.
2: வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
0: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The spirit life must be received.
2: பாருங்க ஆவியின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள
0: வேண்டும். Those people walked away because they said this is hard doctrine.
2: ஆண்டாக்கெல்லாம் இது கடினமான உபதேசம்ன்ற எல்லாம் போயிட்டாங்க.
0: Now finally,
2: கடைசியாக
0: our attitude towards drinking. Our attitude towards drinking.
2: இந்த பானம் பண்ணுவதை குறித்து நம்முடைய எண்ணம் மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
0: You see, without thirst there will be no drinking.
2: பாருங்க தாகம் இல்லாமல் நாம் பானம் பண்ண முடியாது.
0: See, there must be a longing and a thirsting in our hearts to know what God has done, what this way of salvation is about.
2: தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த இரட்சிப்பின் வழி என்றால் என்ன, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Longing to be in full union with him and to know him and to know him more and more.
2: அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும், அதிகமாய் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Why was Paul a great man of great revelations?
2: ஆனா பவுல் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார்.
0: Because his life's cry was this, oh that I may know him.
2: ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் குறிகோள் இதுதான், பாருங்க நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The life that says there is something more. The man says there is something more.
2: அந்த மனிதன் சொல்கிறார், இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும்.
0: What God has done is so much.
2: தேவன் செய்திருக்கிறது அவ்வளவு அதிகமாய் இருக்கிறது.
0: I am now saved.
2: நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: But I need to go on and know more.
2: என்னால இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The problem with Christian people is that they are never told about this more that is there. There is no longing, there is no thirsting.
2: கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா, இன்னும் நிறைய இருக்கிறதுன்னு அவளுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே தான் தான் அந்த தாகம் அந்த வாஞ்சை அவளுக்குள்ளே
0: இல்லை. So what happens, they come and they get saved.
2: அவர்கள் கருதுவதே இல்லை.
0: They are the

0: டாக்டர் கிட்ட போய் சரீரப்பிரகாரமா எனக்கு பசி எடுக்கல தாகமே எடுக்கவில்லை என்று சொன்னான்.
1: He is not going to say bless God, you know the price is going up every day, thank God you are not hungering and thirsting anymore.
0: கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு, நல்ல வேளை உங்களுக்கு பசி எடுக்கல தாகம் எடுக்கல அப்படினு சொல்றது கிடையாது. அவர்
1: உங்களுக்கு அது பசி எடுக்கல எனக்கு எவ்வளவு எடுக்கு தெரியுமா எவ்வளவு செலவாகுது அப்படியே சொல்லுவாரு. முதல்ல அட்மிட் பண்ணுவார். He will first admit you.
0: முதலாவது உங்களை அட்மிட் பண்ணிடுவார்.
1: Something seriously wrong.
0: ஏதோ பயங்கர கோளாறு இருக்கு உங்களுக்கு.
1: You are not hungry and thirsty, there is something, you are going to die, that means.
0: பசியும் தாகமும் எடுக்கல நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம்.
1: You are sick person.
0: நீங்க வியாதிப்பட்டவர் என்ற அர்த்தம்.
1: Nobody in the right mind will call that person healthy person.
0: புத்தியோடு இருக்கிற எந்த ஒரு ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லவே மாட்டார்.
1: That person is a physically sick person, that is why he is not hungry.
0: அந்த மனிதன் சரீரப்பிரகாரமா வியாதிப்பட்டு இருக்க ஆகவே தான் பசியே இல்ல அவருக்கு.
1: A believer, when he is not spiritually hungry and thirsty,
0: ஒரு விசுவாசி ஆவிக்குரிய பிரகாரமாய் பசி தாகம் அவருக்குள்ள இல்லை
1: என்றால், there is no longing in his heart,
0: அவருடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை என்றால்,
1: there is no thirsting,
0: அவருக்குள்ள தாகம் இல்லை என்றால்,
1: when there is no thirst for more,
0: இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்ற தாகம் இல்லை என்றால்,
1: when your heart does not long for more,
0: உங்கள் இதயம் அதிகம் வேண்டும் என்று தாகம் கொள்ளாவிட்டால்,
1: my dear friend, something seriously wrong with you.
0: நண்பரே, ஏதோ பயங்கர கோளாறு இருக்கிறது.
1: When you don't long for more of God,
0: தேவனை குறித்து இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று வாஞ்சை இல்லை
1: என்றால், when you do not long to go deeper into the things of God,
0: தேவனுடைய காரியங்களில் இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாவிட்டால்,
1: when you do not desire to dig deep,
0: இன்னும் ஆழமாய் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால்,
1: when you don't have a desire to find out what is there that you don't know,
0: நீ அறியாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால்,
1: when you don't have the hunger and thirst for the word,
0: வசனத்தின் மீது உங்களுக்கு பசி தாகம் இல்லாவிட்டால்,
1: then how are you going to know the truths,
0: பிறகு சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்ள
1: போறீங்க, then how are you going to enjoy all the benefits,
0: பிறகு எப்படி எல்லா லாபங்களையும் அனுபவிக்க போறீங்க,
1: if you don't know the truths about the various things that the blood has done,
0: ரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்களை குறித்து சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால்,
1: then how are you going to fully enjoy, appropriate and enjoy all that the blood of Jesus has done,
0: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களை எப்படி நீங்கள் சொந்தம் பாராட்டி அவைகளை அனுபவிக்க போகிறீர்கள்,
1: your spiritual life comes to a standstill,
0: பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து விடும்,
1: comes to a stagnation point,
0: அப்படியே ஸ்தம்பித்து அங்கே இருந்து விடும்,
1: and it is just settled down like that,
0: பிறகு அப்படியே இருந்துருவீங்க,
1: it's just like everything else, you know,
0: மற்ற எல்லாவற்ற போல இதுவாயிடும்,
1: your job is already like that for some of us, you know,
0: ஒரு சிலருக்கு
1: வேலை அப்படி தான் இருக்குது, சாங் செய்யற வேலை அப்படி இருக்குது, just go every day, sit down, do the same thing and come home,
0: ஒவ்வொரு நாளும் போனோமா உட்கார்ந்து அதே வேலை செஞ்சுமா வீட்டுக்கு வந்தோமா,
1: there is no excitement,
0: அது ஒரு உற்சாகம்,
1: there is no vision,
0: அது ஒரு தரிசனம் இல்ல,
1: there is no looking forward to it,
0: அத எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாது,
1: the only thing they look forward to is the retirement date,
0: எப்போ ஓய்வு பெறும் அத தான் பார்த்துட்டு இருக்காங்க,
1: I just must go on and finish this off and go on,
0: அப்படியே போயிடும், ஓய்வு பெற்றுட்டு அப்படியே போயிடும்,
1: qualify for the pension and just go,
0: பென்ஷனுக்கு தகுதி பெறணும் அப்படியே இருந்து,
1: what am I here to achieve,
0: என்ன சாதிக்க நான் இங்க
1: இருக்கேன், what should I do,
0: நான் என்ன செய்ய வேண்டும்,
1: what is there more that I should know,
0: நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன இருக்கு,
1: how could I do it even better,
0: எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம்,
1: that is not there in so many people's mind,
0: பல மக்களுடைய மனசுல அதெல்லாம் சுத்தமா கிடையாது,
1: see in spiritually also they become like
0: that, ஆவிக்குரிய பிரகாரமும் இப்படியே மாறிடுறாங்க,
1: they get saved,
0: சிக்கப்படுறாங்க,
1: they get baptized,
0: ஞானம் நடக்குறது,
1: filled with the holy ghost,
0: பரிசுத்தாவில
1: நிரப்பப்படுறது, there is nothing more they look for,
0: அதன் பிறகு அதிகமா எதை எதிர்பார்க்கிறது,
1: after that they reach a stagnation point,
0: அதன் பிறகு அப்படியே ஸ்தம்பித்து விடுறார் பாருங்க,
1: there is no hunger and thirst,
0: பசி தாகம் கிடையாதுங்க,
1: therefore they come to a standstill,
0: ஆகவே தான் ஸ்தம்பித்து தேக்க நிலை உண்டாகி விடுது,
1: spiritual life is not exciting,
0: ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமா இல்லை,
1: it is not a journey that they are going on, it is something that they have come to a halt and they are staying,
0: இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாணம் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள்,
1: see God called Abraham out of his father's land, told him to come out and go to the land that he will show him,
0: பாருங்கள் தேவன் ஆபிரகாம் நோக்கி உன் பிதாக்களின் தேசத்தை விட்டு வெளியே வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார்,
1: did you know what Abraham did,
0: ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா,
1: he came so far and then stopped,
0: ரொம்ப தூரம் வந்தான் பிறகு நின்னுட்டான்,
1: that's all,
0: அவ்வளவுதான்,
1: கொஞ்சம் தூரம் வந்து நின்னுட்டார், he stopped,
0: ninuta,
1: then he had to be pushed out of there,
0: appo anga irundha avana kalutu pidichi thala venda poch,
1: to be brought out of there,
0: anga irundhu veliye kondu
1: varapada, many people do not continue this journey,
0: anega makkal indha prayanathai thodaramal irukkirargal,
1: they do not go on into an understanding of all that God has,
0: devan vaithirukka ella kaariyangalai purindukolla vendum endru thodarndhu selvadillai,
1: therefore they don't have a chance of really entering into all of the blessings of God that God has reserved for them,
0: devan avarkai vaithirukka ella aashirvaadangalai petru anubhavikka koodiya andha vaippu illamal pogirathu,
1: Paul is amazed about the things that God has,
0: devan vaithirukka kaariyangalai kandu Paul adhisayapadugiraan,
1: he says I hath not seen nor has ear heard neither have minds understood the things that God has prepared for them that
2: love him.
0: என்ன சொல்லுகிறார் தேவன் தம்மில் அன்பு கூறுகிற மக்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கவில்லை கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லை அவருடைய இதயத்திலே தோன்றினதும் இல்லை
1: what is he saying
0: என்னத்த சொல்லுகிறார்
1: he is amazed about the revelation of this whole salvation and all the blessings of god
0: இந்த இரட்சிப்பு குறித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அது குறித்த வெளிப்பாட்டை கண்டவர் வியப்படைந்து நிற்கிறார்
1: eyes have not seen
0: கண்களை காண

0: Ears have not heard.
1: காதுகளை கேட்டது.
0: Minds have not understood.
1: இருதயங்கள் எல்லாம் அவைகள் தோன்றவில்லை.
0: All the wonderful things that God has prepared for man.
1: தேவன் மனிதருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள்.
0: But the spirit of God has revealed them to us.
1: ஆனால் தேவ ஆவியானவன் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
0: Why have you got the spirit of God?
1: ஏன் உங்களுக்கு தேவ ஆவியானவர் இருக்கிறார்?
0: Why?
1: ஏன்?
0: Many people are simply playing church, you see. Simply playing church. சபை என்றது ஆவிக்குரிய ஜீவம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு. They think it's just something that you go through and do a certain thing.
1: நான் நினைக்கிறேன் ஏதோ போன மாசல காரியங்களை செஞ்சோமா அப்படி நினைக்கிறேன்.
0: It's just a routine that you go through.
1: ஏதோ வழக்கமா செய்யணும் அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: Yes, Sunday you do this, morning you do that, morning evening you do this.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தா இத பண்ணனும், சாயங்காலம் போனா அத பண்ணனும்.
0: You sing and you praise and you give some offering and you hear a preaching and you go home.
1: பாடுமா, ஸ்தோத்திரம் பண்ணுமா, காணிக்கை போட்டுமா, வீட்டுக்கு போணுமா?
0: That is not what spiritual life is.
1: ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது கிடையாது பாருங்க.
0: Many people think of it like that.
1: அநேகர் அப்படி தான் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
0: His spiritual life is about these wonderful things that God has prepared.
1: ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதமான காரியங்களை பற்றியது.
0: Your mind, your heart and mind must long for it.
1: உங்களுடைய மனமும் இதயமும் அதை வாஞ்சிக்க வேண்டும்.
0: And the spirit of God is there not to play church games but to reveal these things.
1: தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்த தான் இருக்கிறார். தவிர சபையில நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை விளையாடுறதுக்காக வராங்க இல்ல.
0: No.
1: கிடையாது.
0: The spirit of God is there to reveal the wonderful things.
1: தேவ ஆவியானவர் இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
0: It's amazing to me what people do with the spirit of God.
1: பாருங்க, தேவ ஆவியை கொண்டு மக்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: No wonder the word tells us not to grieve the spirit.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு வசனம் சொல்கிறது, இதுல ஆச்சரியம் இல்ல.
0: Allow the Holy Spirit to do the job.
1: பரிசுத்தாவியானவர் வேலையை செய்ய இடம் கொடுங்க.
0: Don't grieve him.
1: அவரை துக்கப்படுத்தாதீங்க.
0: The Holy Spirit is there to reveal to you.
1: பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இருக்கிறார்.
0: He is there to lead you to all the blessings.
1: சகல ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள உங்களை நடத்தும்படியா இருக்கிறார்.
0: He is there to reveal Christ to you.
1: கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா இருக்கிறார்.
0: Reveal the word of God.
1: தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்தும்.
0: To reveal these wonderful things.
1: இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்த.
0: Open your eyes so that you may see these things.
1: நீங்கள் இந்த காரியங்களை காணும்படி உங்கள் கண்களை திறக்க.
0: That is why the Holy Spirit is there.
1: அதற்காக தான் ஆவியானவர் இருக்கிறார்.
0: For many Christian people, the Holy Spirit has no job.
1: அநேக கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவியனுக்கு வேலையே இல்லாம வச்சிருக்காங்க.
0: They have no time to listen to the Holy Spirit.
1: பரிசுத்தாவிக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை.
0: No time to get into the things of God, into the truths of God's word.
1: தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனத்தின் சத்தியங்கள் இவைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லை.
0: They have no amazement about the wonderful things that eyes haven't seen and ears haven't heard and minds haven't understood.
1: கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனம் புரிந்துகொள்ளாத இந்த அற்புதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது.
0: அதை குறித்து ஒரு ஆச்சரியமும் வியப்பும் அவர்களுக்குள்ள இல்லை. They have no sense of that.
1: அதை குறித்து ஒரு வியப்பு
0: The Holy Spirit is grieved.
1: ஆவியானவர் துக்கப்படுகிறார்.
0: He has come to do that.
1: அவர் அதை செய்ய தான் வந்திருக்கிறார்.
0: To lead you into a wonderful spiritual life.
1: அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள உங்களை கொண்டு
0: போவார். How he does it?
1: எப்படி அதை செய்கிறார்?
0: Is by leading you to the truth.
1: சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார்.
0: The truth will make you free.
1: சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும்.
0: That is the whole significance of what we are doing here.
1: பாரு, இங்கே நாம் செய்கிறமே அவருடைய முக்கியத்துவமே அதுதான்.
0: Why do I have to preach so hard?
1: ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பிரசங்கிக்கணும்?
0: Why do I have to spend so much in doing this?
1: ஏன் இதை செய்வதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்பட வேண்டும்?
0: It is called a labor. The Bible says it's labor. Those who labor in the word.
1: திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவள் வேலை செய்கிறவள் என்று வேதம் இதை கூறுகிறது.
0: Preachers are those who labor in the word.
1: பிரசங்கிகள் சொன்னா திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர்கள்.
0: Some people say, oh, you are busy on Sundays, brother.
1: சிலர் கேக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பீங்களா பிரதர்?
0: Monday to Saturday you are free, aren't you?
1: திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க.
0: No. Monday to Saturday we have to work so that Sunday we can preach it.
1: ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணதுக்கு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது.
0: You are not free.
1: ஃப்ரீயே கிடையாது.
0: In other jobs you can be free.
1: மற்ற வேலையில ஃப்ரீயா இருக்கலாம்.
0: In this job you are always at work.
1: ஆனா இந்த வேலையில எப்போதும் வேலை செஞ்சிட்டே.
0: These are things that are too glorious, too wonderful.
1: இந்த காரியங்கள் மிக மிக மேன்மையானது, மகிமையுள்ளது.
0: And we are not here to play.
1: விளையாட நாம் இங்கே இல்லை.
0: Preachers ought not to consider 6.5 days holidays and half a day work.
1: பிரசங்கியர்கள் 6 நாள் ஹாலிடே 6 நாள் தான் வேலை அப்படி நினைக்க கூடாது.
0: No, they are not preachers at all.
1: அப்படி மட்டும் பிரசங்கியர்களே
0: கிடையாது. We labor.
1: நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
0: Night and day.
1: இரவும் பகலும்.
0: What do we labor about?
1: எதை குறித்து பிரயாசப்படுகிறோம்?
0: What is the labor?
1: எதிலே பிரயாசப்படுகிறோம்?
0: The labor is concerning these wonderful things that are to set people free when it is revealed to them.
1: மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது மக்களை விடுவிக்கிறது இந்த அற்புதமான காரியங்கள் இவற்றிலே பிரயாசப்பட வேண்டும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: So there must be a thirst, my friend.
1: ஒரு தாகம் இருக்க வேண்டும் நண்பரே.
0: Is there a thirst in you?
1: உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா?
0: There is a thirst, then you will drink in everything about this blood of Jesus.
1: தாகம் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பருகுவீர்கள்.
0: All this truth.
1: எல்லா சத்தியங்களும்
0: will be heavenly drink for you.
1: எல்லாம்
0: satisfies you.
1: உங்களை திருப்தியாக்குற பரலோக பானங்களாக இருக்கும்.
0: It is by the Holy Spirit that the thirsty soul will be made to drink and satisfy.
1: பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தவனமுள்ள ஆத்துமா திருப்தி அடைந்து அது பானம் பண்ணும்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: If you are thirsty, you'll be satisfied.
1: நீங்கள் திரு தாகமோடு இருந்தால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: That is the only way to develop in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு அது மட்டும்தான்.
0: That is the only way for victory over Satan.
1: பிசாசின் மீது ஜெயம் எடுப்பதற்கு அது மட்டும்தான் வழி.
0: That is the only way for power in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமை பெறுவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: You see, this is the real way.
1: பாருங்க, இதுதான் மெய்யான வழி.
0: To go through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக செல்வது.
0: Knowing the truth of God.
1: தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வது.
0: Drinking and eating of that.
1: அதை புசித்து அதை பானம் பண்ணுவது.
0: Being nourished and filled and satisfied and strengthened and made fat with that.
1: அதை கொண்டு நீங்கள் உட்கொண்டு அதை புசித்து நீங்கள் போஷாக் அடைந்து அதனால கொழுப்படைவது.
0: Amen.
1: Amen.
0: That is what spiritual life is about.
1: ஆவிக்குரிய ஜீவன் என்று சொன்னால் அதுதான்.
0: Then there will be power.
1: அதன் பிறகு வல்லமை இருக்கும்.
0: There will be faith.
1: விசுவாசம் இருக்கும்.
0: How will faith be there when you don't know what the blood has done?
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை அறியாவிட்டால் பிறகு எப்படி விசுவாசம் இருக்கும்?
0: If you just shout faith, faith, faith, you are not going to have faith.
1: சும்மா விசுவாசம், விசுவாசம் கூச்சல் போட்டா அது வந்துராது.
0: You see, you got to believe what the word says about the blood.
1: பாருங்க, ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். You got to believe what, you got to know what the word says about the name.
1: பிறகு அவருடைய நாமத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். These vital truths ought to be known in order for faith to function.
1: விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் இந்த முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: It is truth that matters.
1: சத்தியம் தான் முக்கியம்.
0: It is by truth we are set free.
1: சத்தியத்தினாலே தான் நாம் விடுவி.
0: Shall we all stand together?
1: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Everybody standing together.
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us lift up our hands and give thanks to God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Oh, thank God for a wonderful truth.
1: ஓ, அற்புதமான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: All that we have now come to know about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களுக்கும்.
0: All that has been made available for us.
1: நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும்.
0: Thank God for the glorious truths.
1: மகிமையான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: Let your heart rejoice over it.
1: உங்கள் இதயம் அதனாலே களிகூரட்டும்.
0: Let there be real gladness and joy.
1: உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
0: And let there be a real thirst for more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற மெய்யான தாகம் உண்டாகட்டும்.
0: More, more, more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும், வேண்டும், வேண்டும்.
0: More of him.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: To know him more.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: Make that the goal of your life.
1: அதையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Seek ye first the kingdom of God.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: You say you got problems.
1: நீங்க சொல்லலாம், எனக்கு பிரச்சனைகள் உண்டு.
0: I got sickness.
1: எனக்கு வியாதி இருக்கிறது.
0: I got financial problem.
1: எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கு.
0: I got all kinds of problems.
1: எனக்கு எல்லாவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது.
0: Go and seek the kingdom of God first.
1: செல்லுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: Go after Jesus first.
1: இயேசுவின் பின்னே முதலாவது செல்லுங்கள்.
0: Hold on to these truths first.
1: இந்த சத்தியங்களை முதலாவது பற்றிக்கொள்ளுங்கள்.
0: Get into the truth.
1: சத்தியத்துக்குள்ளே பிரவேசியுங்கள்.
0: And all other things shall be added to you.
1: பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: Your healing, your deliverance, everything is there.
1: உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை எல்லாமே இருக்கிறது.
0: He is the healer.
1: அவர்தான் சுகம் அளிக்கிறவர்.
0: He is the deliverer.
1: அவர்தான் விடுவிக்கிறவர்.
0: What he has done on the cross is what does it all.
1: அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதுதான் இவைகள் எல்லாம் செய்கிறது.
0: Amen.
1: Amen.
0: So know him, my friend.
1: ஆகவே நண்பர்களே, அவரை அறிந்து
0: Oh, rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Receive all of the blessings of the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: Drink it in.
1: அதை பானம் பண்ணுங்கள்.
0: May your soul be satisfied.
1: ஆத்துமா திருப்தியாகட்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's praise him now.
1: Oh, நாம்

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பிள்ளைகளே, இந்த 23rd கேசட்டில் சங்கீதம் 23க்கு ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மெய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியமில்லையே, கர்த்தர் என் மெய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மெய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மெய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். Jesus is our provider and protector. பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆடுவோமா?

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மை கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசையில் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே வேலைலாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதான் ஜப அனுபவம். ஜபக்கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவாற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜபக்கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்கா கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கி ஆண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் சனிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்தில் ஜெபிப்பான் நல்லது. அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம் நினச்சிட போறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களை யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இல்லை என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது. அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாங்கன்னா ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க. தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம். நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜெப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜெபக்கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜெபக்கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்களா, தனித்து ஜெபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனை தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்வி என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டுனா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க. எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது. தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிற பயபக்தி, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது, அப்படி தான். நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும், ஒரு 20 வயசில் ஒரு 5.5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன், அப்படி தானே. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியாசடாவாங்க. ஏன், வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஃபியூவில் ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க. அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நம்ம வளர்ந்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவே தான் ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும், இல்லையா? உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவே தான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டிருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டுமென்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கே வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலைல எழும்புறோன்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலைல நீங்கள் எங்கே போனாலும் இதை முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலைல என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினா என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றுக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோம், இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவர் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஹேவ் டு செக். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ இந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரியர்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைவே சொல்லணும். எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர், அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க, அப்படியே தான் இருக்குது. நானும் தலைகளாடுன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ, இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைகள் இருக்கும், தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும். தலைகளாடுன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு. ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நீச்சலையே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னையுமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழக முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோன்னே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே, பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது. நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம், கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர்ந்து செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும், யூல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க. ஏன், உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா. இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா. கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவங்களாக மாறிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா. இந்த வண்டி ஓட்ட தொகுற காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்தன் இப்படி வந்து இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உடனே இப்படி வந்தாலே பயம், அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறுதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிறத வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிகிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, அழகாக பக்கத்தில் கொண்டு பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த வருதம் வரான் இந்த வருதம் வரான், எப்படி போகிறது தெரியல, அங்கே திரும்புவான் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நான் இப்படி போகிறேன், அவன் ஸ்லோ பண்ணுவானா பண்ண மாட்டான் தெரியலையோ. இப்போ அந்த மாதிரி கவலை இல்லைங்கடையே, ஆமாம் இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான். நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களையே என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன். நான் நீச்சல் கலை கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குறிகளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர்கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணது, ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா இந்த பக்கம் மாறிச்சா கிழக்கு பக்கம் மாறிச்சா வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குறிவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இன்னைக்கு நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பிக்குவார் ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்கவளவில் மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது இதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்றதில் நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்த்துக்கலாம். எங்கெங்க முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்கள், ஆ மைண்டு, இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஒத்த கருத்து. அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவும் இல்லை. வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட்? தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்ல நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்? முக்கியமாக மனதை வைத்துக் கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது, இவருக்கு என்ன ஆச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நான் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். தேவ சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது? முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரெக்ட் ஆகுது, நிறைய இருக்குது. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன்ட், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராமல் வராத இடத்துல என்ன வந்துடுது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது? ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமாக நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா, உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உங்களை சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது. வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலை எதிரானது. அதிருப்தி மனநிலை சில நினைக்கும் போது பொறாம மனநிலை இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ள தெரியும் பொறாம வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனா 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாம இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிகம் மார்க் வாங்கினா நமக்கு பொறாம வராது. நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாம வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாகவே, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது. அவங்க பெரிய ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக

அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவர்களில் வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வர்றாங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இந்த மணமாக வந்த பிறகு தான். ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்தது இவங்களுக்கு முன்னேத்தே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க, என்றைக்கு மேலே ஒருத்தவங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்களோ அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதில் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப்பு. ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேத்திக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை படித்து என்ன நினச்சின்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் இவட்ட ஒரு அபிஷேகம் அது சொல்லுது, நான் அபிஷேகம் இருக்குது நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது, இந்த அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்குது நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேறு இருக்குது, சரி ஒரு கர்த்தரே ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தார்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, அண்ணிலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம் பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்த, ஓஹோ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் சிலர் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது, சிலர் அப்படி தான் யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும், இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா, நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள், மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த பக்கம் போன இந்த பக்கம் போன அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது, எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து, அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம். யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது, எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான், நம்பவே முடியாது, நம்பவே. இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது, அது யாராக இருப்பார், ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுனா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார், வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டிய என்ன செய்யலை, அது உண்மைதான், பார்த்துருந்தேன் இயேசுனார் பக்கத்தில் இருந்தால் அந்த எந்த இயேசு வேதம் கொடுக்குற இயேசுவோ அது தெரில, அது என்ன வயசு. அப்போது உங்களுக்கு சந்தேக மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ வில் நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனா வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க, நான் சொன்னது புரிஞ்சா, யார் யார் வெள்ளை பேப்பர் வச்சுருக்குறீங்க, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க, நான் சொன்ன இந்த விதமான மனநிலைகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, அது அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது, எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய், நீ அதை அனுபவிக்க மாட்டேன்.

0: மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். அதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவுன்னா நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது. டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும்? அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி இந்த மனதை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் நமக்கு எழுதுறதுக்கு முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: பாருங்க, உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு. உங்ககிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாகவும் உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மூர்க்கம் பேசுறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நானும் இதோட நிறுத்திட்டு போவா, இதோட நிறுத்தி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன், புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ண சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற வசம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபம் நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோப் எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போது உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் சும்மாவாக வருது. ஏதோ ஒரு சூழலில் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில் அது நமக்கு என்ன செய்கிற பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையே இன்னும். அவங்களால ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே. எதை நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தன் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கிறவனாக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறானா, ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா, திருடுகிறத குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் எப்பவும் அவன் திருடன் திருடன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு, நீங்கள் அவனை திருடன் ஆக்குவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போன, அவங்க வீட்டில் உங்களுக்கு காணா போச்சு. திருடுறது யார்? உங்கள் பையன். உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறைவே சொல்லி, எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் வந்து வந்தது? நம்ம உண்மையில் யார் திருடனு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவன் தான் திருடுவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு, அதனால் இவரை சரியில்லாத பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் தானே, என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவர் நீதிமானாக பார்க்க வேண்டும், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உலகெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே கூட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறார் திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடன், அத்தனை பேரும் நான் ஒரு தான். யார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம், அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும் கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏங்க, ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும், சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா, மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது, வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது நம்மால் என்ன பண்ண முடியாது, தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல, நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்க கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நல்லவன நடந்திருக்கிறேன், அவைகளே கவனிக்கிறேன். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன, உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகைமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவ நிலை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும், அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏன் தெரியுமா, நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது, இவைகளை நம்ம என்ன செய்யணும், வி ஹேட் அப்சர்வ், வி ஹேட் வாட்ச். சுபாவ நிலைகள், சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவர்கள் எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா. இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவள பேசுகிறவங்க பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள், அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா, யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டிங்களா, சிஸ்டர் என்ன ஆச்சரிய போகிறது பாருங்கள். சுபாவங்களை குறித்து பேசும்பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா, சொல்லுகிறவங்க இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும், இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது, அந்த மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும், அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு. ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும், பழகும் பொழுது சரி ஐக்கியமாக இருந்தான் சரி. அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரதான இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நான் பேசுறதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான். அதை சத்தமாக சொல்லுங்க. நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும். புரிகிறதா? ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம்னு வரவில்லை, இதுதான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம். அன்பானவர், இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் அவரை எப்படி அன்பானவர் கண்டுபிடிப்பீங்க? அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வித்தியாசமாக இருக்கிறீங்க. புரியுதா? இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ளை வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம் போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ண நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன் உடனே, இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன். இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்பேட்டை போக்கும் போகிறவெல்லாம் ஒரு தடவை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன், அவரை பார்த்து விஷ் பண்ணலாம் பார்த்தா அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அவருடைய நண்பரோடு பேசிட்டுக்கார். சரி பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம். புரியுதா? இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காம போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர்கள் இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ அவர் என்ன சொல்லுவார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா, அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா, உண்மைதான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான், ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா, இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். ஹலோ ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம் நான் போகணும்பா, அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான், இது என்னடா நாம போட போகிற ரூட்டில் இவனும் வராமான் இல்லையா, சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண அவன் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து எதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனை மட்டும் இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூடனால் வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க, முடியாது. ஏன் தெரியுமா, நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம், ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம், அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான், ஏ நீ நன்மை செய்ய விட்டியா, என்ன நீ நன்மை செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே. அப்போ என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டு கொள்ளவே மாட்டான். ஏன்னா அவன் நல்ல அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கல, ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்ச கூட தனியாக வந்து கேளுங்க. அது என்ன சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேற என்ன புறப்படலாம்? அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தா பக்தி விருத்திக்கு எதுவா நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய முடிச்சுமா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தா அதை பேசு, இல்லைன்னா உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தைனால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல. ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாற்றம் அடிக்கும், கெட்டு போடும். அப்போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அது மட்டுமல்ல எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் அவர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை தருதாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை தருதாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை தருந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தாலும் படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 18:21 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நம்ம பேசுகிற வார்த்தைக்கே ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தையை பேசி மற்றவங்களை சாகடிச்சு முடிவு பண்ணிடாதங்க. நல்லதாக போச்சுப்பா, நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும் வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படாது, அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்துப்போக வைத்து விடுகிறது. சில வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது இல்லையா, அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படியே அவனால் ஒரு இஞ்சி எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவரவள் என்ன ஆகுது? பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, தைரியமாக இரு, பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவள அவன் என்ன பண்ணுறான், உற்சாகப்படையில ஜீவன் வந்துடுது. அதுவரை அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்து கொடுக்கல. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கான். என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன். புரிகிறதா? அப்போது வாக்கு வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்கள என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோது நம்ப முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க நம்பத்தக்க வார்த்தை பேசுகிறதே இல்லை, அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய முடியும், நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது? நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதுலாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது. நகைச்சுவை வேணும், ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சாலும் எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க 8 பாயிண்ட் வச்சுருக்குறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 கால் ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா 11 காலையும் முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது, அதனை கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும், வெறும் வழிபாட்டு நிலையில் வளர்றதில்ல. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்ற மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் 5 மணிக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 மணிக்கு பார்த்தோம், 6 மணிக்கு பார்த்தோம், 7 மணிக்கு பார்த்தோம், 8 மணி தான், 8:30 மணிக்கு வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்க நீங்கள் நம்புறீங்க நம்பலை, 2 நாளில் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக 2 நாள், ஆனால் 2 வருஷமே ஆகிப்போச்சு. 2 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது, நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும், இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க 2 வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வேறு இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் 2 வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோன்னு தருவீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, 2 நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, 1 வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்காக தான் தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுது அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படிதானே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று பேச. காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலில் சொல்லுங்கள், இல்லைன்னா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்துடுறேங்க. இப்போ அவங்கள குழப்பணும் எல்லாம் போட்டு, ஆமாம். ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கரெக்டாக பேச. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல் தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல் தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்னே போன, இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை. பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையுள்ள நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும், இந்த ஆசைகளை எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே தான் கொலோசியர் 3:2 மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க, உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறத அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், 2 வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை 6 மாதத்தில் அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், இரண்டாவதாக சுபாவங்களிலே மாறுவோம், மூன்றாவதாக வார்த்தைகளிலே மாறுவோம், நான்காவதாக ஆசைகளிலே மாறுவோம், ஐந்தாவது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ மனசுல மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில மாறணும், வழியில மாறணும். மாறுமா இது? மாறாது, மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல எனக்கு நேத்தையும் தெரியாமல் இருந்தது. இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். இனிமே போட்டு நான் என்ன பண்ணுவேன்? மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாது அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போ இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? மூன்று விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். ஒன்று, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிரூபிச்சோம், வந்தபடி நாங்கள் திரும்பி சொல்லாதபடிக்கு. ஆ, அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி சொல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தரை மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி. இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை. முடிஞ்சாச்சா? கச்சிதமாக 4 பேரை பார்த்தவங்க கொண்டுமா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். கறிக்கடை, கறிக்கடை சந்துக்கு போடுவோம். ஆ, இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா, கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்றைக்கி கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வரும்னா மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான். மாற்ற விரும்புகிறாங்க, ஒன்றும் மாற மாட்டேங்குது. மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆசைப்பட்டோம், முடியலை, அப்படியே இருப்போம். அடுத்த பிரசங்கம் இது மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது? ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம். முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம் என்ன? இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை? ஏன் நமக்கு உணர்வு இல்லை? நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோம்? இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுட்டு என்ன பண்ண அடுத்தது? பிரயாசப்பட வேண்டும். We have to strive. மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, 8 தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருன்னா, மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம் பண்ணி போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க? மாற முடியாது, கேட்குற நேரத்திலே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர்? அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை. ஒரு விசுவாசம், நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும். தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ் அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது, அதுக்கு என்ன வேணும், காணிக்க கொடுக்கணுமா? இல்லை, நேரம் கொடுக்கணும். காணிக்க கொடுக்கணும் ஈஸி, போனால் போதும் காசு ஒதுக்கி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்லேயே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறத நாங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி 3 நேரம் பண்ணாராங்களேலாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாள். அவர் அதிகாலையிலே போய் என்ன பண்ணாரான், ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம்? அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நேரம் கிடச்சிது. எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடித்தா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு 1 மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் நினச்சிடாதீங்க. 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிறது சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்கிறவர்களை சொல்லிக்கொள்ளாதிருங்கள். என்றால் 1 மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிரதமனை இருக்க வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியல. நீ மறுபடியும் பிறந்தவா இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ 1 மணி நேரம் அவரை தேட மாட்டேன். அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணுமா? கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே. நான் தூங்கிடுவேன். எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல. நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க. நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு தேவ சமூக செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை. ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் பண்ணுற டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது. அதுதான் ட்ராக். அதெல்லாம் சமாதானம் வரும், அதெல்லாம் சந்தோஷம் வரும், அதெல்லாம் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவளார்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் என்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது, உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது, நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள், 1 விசுவாசத்தினாலே மாறுங்கள், தேவ உறவினால மாறுங்க, தேவனை அறிகிற அறிவினால மாறுங்கள், அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்வது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல்ல, பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் கணிசமாக நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டோட சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்கம் பண்ண வாழ முடியுமா பிரதர்? 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்றது நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறது நீங்கள் குட்டி சோறாக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை, நிச்சயம் என்ன செய்வீங்க, வாழ்வீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் பெருகிக் கொண்டே இருக்கும்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: 15 நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கர்த்தரை எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார். நான்லாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ்ஸு கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க பிற ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிடுவானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல் என்னைக்குமே நான் அழுதது இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர், இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, எனக்கு சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன், யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 13 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்தில் உன்னு தோணுது உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் எஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பா. அப்பா இல்லை, எங்க இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் இப்படி ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்குறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் எது கழுகுறேன்னே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிக்க வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிக்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிக்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது, ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார். அப்பதான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜா ஆயிட்டான். சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைன் தட் காட் இஸ் அபவுட் டு லிஃப்ட் யூ. அற்பமா எண்ணப்படுகிற நீ தான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படும். பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்க அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறத பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு, டே என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, பலிபீடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க. அழுக கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன். சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு, ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடிப்போம். எங்க புல்பிட் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்போ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்னும் சரியா வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு, ஒரு வெளியூர்ல ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான், நான் சொல்ல நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க, உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானாரு. நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலயாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்துல மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்க என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில். போய் நிற்கிறேன், என் எதிர்க்கு போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைனில் நிற்கிறேன், கத்தருடைய பலிபீடத்திலேருந்து நான் நின்று சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை, போய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்கு, வெள்ளக்காரெல்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறான், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்க இறங்கிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்தது இல்ல. அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்க சத்தம் துள்ளிதான் குதிக்கல, மத்தபடி ஆண்டவரே ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதில்லா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி, இப்ப நான் கேட்கறேன் பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் போயிடுறேன், ஏ யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு. வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கை மாற்றின, அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை பிடிச்சாலுங்க ஐயா, இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்தர் உதவி செய்தார். அங்க போய் நின்று இங்கிலீஷில் தைரியமாய் பேச கத்தர் எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்தர் எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும். வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிங்க, முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால்ல இருந்து எழும்பாத, முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால்ல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்கள்ல தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒண்ணு செத்து போக போறது இல்லை. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே உன்னு அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கையில திறந்து fast and pray. fast பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்த அவள். She fasted and she prayed. And what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜெபம். ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி. கறி மீன் எப்ப வேணா சாப்பிடலாம், ஒண்ணும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியோ சாப்பாடோ அழிந்து போற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்லுது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மன தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும். நான் தான் சொன்ன, ஒன்னும் பெருசா ஞானம் இல்ல, பெரிய படிப்பறிவு இல்ல, ஒன்று ஒன்றுதான் தெரியும். உபவாசம் இருந்து பலிபீடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான் பா முடியும். மேன்மைப்படுத்துகிறது 2:1 நாளாகும். இந்த வசனத்தை வாசிங்க. நான் உடனே பாயிண்ட் மாதிரி சொல்ல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 1 நாளாகமும் 29 அதிகாரம் 1 நாளாகமும் 29 அதிகாரம் கடைசி 12 வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து
1: வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கத்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும். இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும். உம்மாலே வருகிறது தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையின் ஊழியக்காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளிவிடுறான் சார், சார் அந்தஸ்தை பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும், நம்மை கட்டி அணைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர். எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா? தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா? போற இடத்துல நான் சொல்றேன், நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம்தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன்னை உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். Some doors will be closed. அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, To God be the glory. மற்றதெல்லாம் ரொம்ப சளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, To God be the glory. கத்துக்கிட்டாச்சு இல்ல? இப்ப ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, To God be the glory. To God be the glory. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜபம், நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கு. கை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியர் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றது இல்ல, கத்தரை தேடுறது இல்ல. கத்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்லாம் ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது. ஆனால் வாலிப நாட்கள்ல கத்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கத்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். வித ஒரே நாள்ல முளைக்காது. கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை, It takes several years. But remember something. See, it never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கோப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராமல் இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. விதை ஜபம் விதை கூப்பிடுறாங்க, போட்டுட்டு போயிடுறோம் நம்ம, பல வருஷத்துக்கு அப்புறம் மழையே வரல, ஆனா அந்த விதை சாகவே இல்லை. விதை சாகாது, உபவாச ஜபம் மரித்து போகாது,
0: முழங்கால் படிட்டு வாலிப நாட்களில் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும். வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும் சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ உங்களை. ஆனா இந்த வாலிப நாட்கள்ல ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு சிஸ்டர் கரெக்ட்ன்றாங்க. ஆனா வாலிப நாட்கள்ல ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம். ஊழியத்திற்கு நிறைய தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு. இன் யோர் யங் டேஸ் சேவ் பண்ணுங்க. தட் இஸ் கவனிங்க. என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்கள்ல நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமா இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள்ல நின்னு பார், கத்திர என்னை உயர்த்த ஆரம்பிச்சேன். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்சில். ஏசப்பா ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பிச்சேன். காலையில எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகுதான் என் போனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்க 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்க 11 மணிக்கிட்ட ஆயிடும். காலையில சீக்கிரமா எழுந்துப்பேன், ஏன்னா இங்க போன் பண்ண அப்பா அம்மாக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவுல நடுவுல அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவுல நடுவுல என் பைபிள்ல பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படிதான் படிப்படியா என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ணேன். முழங்கால் படிடுவேன் காலையில. ஏன், என் கிட்ட பெருசா எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்கால்ந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக? நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது. நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்துல போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம் உட்காந்து ஊழியம் செய்யறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐசிஎம் மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க,
1: நான் ஒரு அதிசயத்தை பார்க்கறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சிட போறாங்கன்ற அந்த ஒரு பயம்.
0: David, I see a miracle. I know a David who cannot talk. I know a David who cannot read. But I see a miracle.
1: பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்றேன் மிஸ். டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ். நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படியலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். மிஸ் ஜோ, அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டேய், இந்த வாய் தாண்டா என்ன சொல்லுச்சு? குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அழுகிற நான், அழுகிற நான். கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. நான் நிறைய இடத்துல பாதியோடு விட்டுறேன் சாட்சிய. அதனால நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடிச்சு நல்ல ஒரு ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் முடித்தேன். அதனால படிக்காமல் இருந்தால் உயர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க. தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர், பாஸ்டர் நீங்கள் போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறேன்னு வந்து நிற்கிறான். ஏண்டா அவர் படிக்காமல் உயர்ந்தார்ல என்ன? டேய், நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப பேர் அப்ப பிராங்க்லின் இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்பதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்க புல்பிட் பெருசாகுது, அதை எங்க போய் ஃபுல்லா பிடிக்கிறது. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு ஏசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சியில் ஆணிக்கிறேன், இயேசுவை பிடிச்சுக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோ. You should be known by the presence of God. Ivan kathrudeyavan nu solanum, ival kathrudeyavan endra per vaanga.
1: Anbarna neergale, neengal kittirathukondirpadu Tamil Christuva Radio.

ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடினதான். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அப்பாவுடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிருந்ததுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆலயத்திலே தேவன் இங்கே விரும்புகிறபடியால் இங்கே வாசம் செய்கிறார். ஆமென். அவர் இருக்கிற இடத்திலே சர்வ மகிமையும் வந்திருக்கிறது. ஆமென். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற இடத்திலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கி ஆமென் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது.

கையை தட்டி பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சபைக்கு தலைவர் தேவன், சபைக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென். எனவே இயேசுவினுடைய தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை அளவில்லாமல் மூடுகிறது. எதற்காக தெரியுமா? பலிபீடத்திலிருந்து தேவ மகிமை ஜனங்களை சந்திக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுடைய மகிமை ஜனங்களை தேவ பலிபீடத்திலிருந்து சந்திக்கிறது.

தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. சின்ன ஒரு கூடாரம் தான் பாருங்கள், ஆனால் அது தேவ திட்டமா இருந்ததுனால, தேவன் சொல்லி மோசே அதை செஞ்சதுனால, அங்க அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென். அங்கிருந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாய், அவர்களை வழிநடத்தத்தக்கதாய், தேவைப்பட்ட அத்தனை தேவ மகிமையும் தேவ ஆலோசனையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தது. ஆமென். அது

0: தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Thank you, Pastor. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: నామతి స్తోత్రం.
1: ప్రైజ్ బి ఆన్ టు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమానవర్లే, ఇన్ గుడ్ ఫ్రైడే, ఇంత నల్ల వెళ్ళికిழமை என்று இந்த உலகம் முழுவதும் అనుసరించబడుகிற இந்த நாளிலே நாம கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
1: Throughout the world people are remembering this good Friday, even the Lord made us to come to his presence.
0: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இதை ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
1: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
0: Christmas
1: Friday.
0: Christmas endru sollum bodhu sariyaga 25th thethi December maasam varum.
1: December 25th the Christmas is to come.
0: Anal good Friday appadi varadu.
1: Good Friday won't come like that.
0: Thethila varadu.
1: Not on that particular day.
0: March la varum, April la varum.
1: It may be March or April.
0: Edha oru thethila varum.
1: It come to
0: Anal
1: any day.
0: Ondru,
1: but one thing.
0: Adu vellikkilamila dhaan varum.
1: It comes on Friday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Yenendral adu aandavar siluvil arayappatta naal.
1: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Armiyana devudey pillaigale.
1: Dear children of God.
0: Kaagave indha naal நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
1: This is very very special day in our
0: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
1: It's a day of celebration.
0: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
1: Why should we celebrate?
0: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
1: Maybe we have
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
1: Lord Jesus said, don't
0: இது அழுகிற நாள் அல்ல.
1: Not to weep.
0: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
1: You have to celebrate.
0: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
1: Not to be sorrow.
0: இது சந்தோஷப்படுகிற நாள்.
1: You have to be joyful.
0: Hallelujah. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் தெரியுமா?
1: Do you know why?
0: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: our Lord Jesus Christ,
0: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
1: Hallelujah. He took victory on the cross.
0: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
1: He took victory on the
0: Hallelujah.
1: cross. Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
1: The Lord has taken the victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
1: He took victory against the Satan.
0: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
1: He challenged the death.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
1: when we meditate the scripture,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்.
1: How did the Lord Jesus meet this particular day?
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
1: Last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said saying ஓசனா.
0: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
1: he came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து,
1: he called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: You be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus, he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
1: when he fell down and prayed,
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord, if it is your will, let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
1: I had to suffer.
0: எருசலேமுக்கு போக வேண்டும்,
1: I had to go to Jerusalem.
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
1: I have to be crucified.
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
1: Third day I will rise up.
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything.
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
1: They will come to catch me.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: the children of God.
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as blood.
0: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாயிருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவ குமாரனாகவும் இருக்கிறார், மனுஷ குமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: Hallelujah. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was praying,
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as blood.
0: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
1: when he said so,
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
1: the soldiers of
0: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword,
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
1: the Lord is asking,
0: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தனே.
1: Many times I preached in Jerusalem temple.
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
1: You could have caught me.
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
1: You come to catch like thief.
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
1: I'm not hiding anywhere.
0: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
1: You have come to catch like thief.
0: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was saying so,
0: யூதாஸ் அங்கே வருகிறார்.
1: Judas came there.
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
1: when Judas came,
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
1: when he looked at Judas, Jesus said,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane nu sollum bodhu manasaatchi kuttudu.
1: And when he was saying friend,
0: avan duttu vaangittu vandirukran.
1: And he got the money,
0: avan kaatti kuduka vandirukran.
1: He has come to betray,
0: pana sambaadhikka vandirukran.
1: He has come to earn money.
0: Eppadi pana sambaadhikka poran?
1: How he is going to earn?
0: Indha Yesu Kristuvai kaatti koduthu vittu pana sambaadhikka poran.
1: By betraying the Lord Jesus, he is going to earn.
0: அதோட சாப காசு.
1: It's a curse.
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
1: Jesus said, my friend.
0: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
1: Why did you come?
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
1: He kissed the Lord Jesus and betrayed him.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
1: They caught him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
1: One of the disciples is Judas.
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: And he betrayed the Lord Jesus.
0: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
1: And he did not understand it.
0: பிறகுதான் அதை உணர்கிறான்.
1: Then he understood.
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
1: after getting condemnation,
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது, அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
1: When they put the cross upon him, then only he understood.
0: அப்ப என்ன சொன்னா தெரியுமா?
1: What did he say?
0: ஐயோ,
1: ஓ,
0: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
1: This is blameless blood, I have betrayed.
0: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு,
1: and leaving the
0: குற்றமில்லாத இரத்தம்,
1: இட்ஸ் எ பிளேம்லெஸ் பிளட்,
0: குற்றமில்லாத ரத்தம்,
1: பிளேம்லெஸ் பிளட்.
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
1: He has thrown the 30 pieces of silver.
0: கொண்டு செத்தான்.
1: He has committed suicide.
0: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்,
1: so pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட,
1: though he was with Jesus,
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: என்ற அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
1: If he had known that, he would have asked forgiveness.
0: ஆனா இப்போது அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
1: Now he did suicide.
0: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
1: Another man, Peter.
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
1: He denied the Lord Jesus.
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான்.
1: ஜூடாஸ் காரியத் brought them.
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
1: What Peter said.
0: அவரை தெரியவே தெரியாது.
1: I don't know
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
1: I don't know who he is.
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம்னு நினைக்கிறார்.
1: He wanted to leave the Lord Jesus.
0: Alleluia.
1: Run away.
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
1: He wept finally.
0: ஐயோ,
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
1: I denied the Lord Jesus.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
1: He repented.
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
1: Judas died without repenting.
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
1: Peter, he got saved.
0: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
1: There are two kinds of groups.
0: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே,
1: on the cross,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக,
1: before he committed,
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They all punished him.
0: அவரை அடித்தார்கள்.
1: They have beaten.
0: அவரை துப்பினார்கள்.
1: They spat on him.
0: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
1: They criticized.
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
1: And they reproached.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
1: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட,
1: when he stood before Pilate,
0: Hallelujah. யா, இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
1: You are closing your mouth to not say anything.
0: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாதான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
1: The Lord Jesus did not do anything.
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault. Nothing they got.
0: Hallelujah. Apo desadhipathi,
1: the governor,
0: ange pradhana aasariyan,
1: the chief priest,
0: kaiba,
1: the kaiba,
0: ellarum
1: kaifa,
0: avara paathu kekkranga.
1: They are all asking.
0: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: Even தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
1: This is sufficient for us.
0: என்று சொல்லி,
1: by saying so,
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு,
1: with that word,
0: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and Herod.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக, தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone
0: எத்தனையோ
1: him,
0: முறை
1: he escaped.
0: அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped from.
0: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் அந்த பஸ்கா.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture, he did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டு குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டு குட்டி.
1: Is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: You should not deliver him.
0: இன்னொரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவி செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத் சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God.
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவிலே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he got.
0: Hallelujah. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 1 Corinthians 2 and
0: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of God.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அருமையான காலவேளையிலே,
1: in this wonderful morning,
0: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is
0: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
1: It is strengthful on those who believe the Lord.
0: அந்த சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and all transgressions.
0: 3 அதிகாரம் 13 ல வாசிக்கிறபடி,
1: Galatians 3 and
0: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
1: For the
0: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
1: The Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
1: Hebrews 2 and 14,
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு,
1: through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross,
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross,
0: நன்மைகள்,
1: the goodness,
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings,
0: ஏராளம் ஏராளமாக இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We are look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially.
0: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heaven is at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்திலிருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said if I call millions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Hallelujah.
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke 7 words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல weep and பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் 7 வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only 7 words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have
0: ஆனால்
1: not crossed.
0: அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்
1: when he was crucified.
0: Hallelujah. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great thing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
1: when they took him to cross.
0: Hallelujah. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They punished him so much.
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not explain.
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
1: Even by hearing it is painful.
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்.
1: Small children they
0: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்.
1: Such a terrible thing.
0: அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
1: in one word
0: அவர் நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: அவர் உடைக்கப்பட்டார்.
1: He was broken.
0: நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வேளையிலே
1: at that moment
0: நாம் என்ன செய்திருப்போம்?
1: What did we do?
0: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்?
1: When we get sufferings what we do?
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
1: We just cry unto the Lord.
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
1: Lord deliver me.
0: எனக்கு உதவி செய்யுங்க.
1: Please help me.
0: எனக்கு நன்மை செய்யுங்க.
1: Do goodness.
0: ஆண்டவரே இந்த சோதனை என்னை விட்டு நீங்கட்டும்.
1: Let the temptation be
0: இந்த
1: departed.
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
1: Let the sufferings be departed.
0: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
1: Let the trouble be departed.
0: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
1: Send someone to help
0: me. இப்படி நாம கதறுவோம்.
1: We cry like this.
0: எனக்கு இத செய்யுங்க.
1: Lord you do it for me.
0: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல
1: பட் அட் திஸ் மொமெண்ட்
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
1: He did not pray for him.
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
1: First of all what did he do?
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: Father you forgive them.
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்.
1: They don't know what they are doing.
0: Hallelujah. அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of God
0: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்?
1: For them who
0: அந்த அடிச்சவங்களே,
1: those who are beaten,
0: அந்த குத்தனவங்களே,
1: those who are pierced,
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
1: They are all looking.
0: இவ்ளோ நான் அடிச்சேன்.
1: I have beaten him.
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
1: I spent all my strength and
0: என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்லையே.
1: He didn't say leave me.
0: தயவு செய்து என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லலையே.
1: He didn't say please don't.
0: ஆனா அதுக்கு பதிலாக மன்னியும் என்று சொல்றாரு.
1: But he says forgive.
0: Hallelujah.
1: Them.
0: ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம்.
1: He would have prayed like this.
0: ஆண்டவரே என்ன துன்புறுத்துறவங்கள சந்தியும்.
1: Lord you meet them.
0: Those who punish. நல்ல பாடம் கத்துக்கிடும்.
1: Lord make them to understand. He would have told.
0: ஆனா அப்படி சொல்லலையே.
1: He didn't say that.
0: மன்னியும் தானே சொன்னாரு.
1: Lord you forgive them.
0: Hallelujah. Hallelujah. அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
1: If the Lord did not forgive, what would have happened?
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
1: That is the mystery we should understand.
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்
1: if God did not forgive a man
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
1: Then he would become very pathetic.
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
1: The forgiveness of sin is very important.
0: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
1: The spiritual life starts from here.
0: அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம்.
1: That is the assurance of forgiveness of sin.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
1: The Lord Jesus Christ has forgiven my sin.
0: அந்த நிச்சயம் இருக்கிறது.
1: How many of you having that assurance?
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job

0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: He has given the forgiveness for this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
1: The Lord has forgiven.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க.
1: When the man commits sins and hiding himself,
0: அவனால தூங்க முடியாது.
1: He cannot sleep.
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திக்கிட்டே இருக்கும்.
1: And the mistake will prick him. I have done this.
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
1: The consciousness will destroy him.
0: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
1: He cannot be delivered.
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்.
1: He will be a different person.
0: ஆனா அவனை கூப்பிட்டு,
1: if I call them,
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்டேன்,
1: you have done this,
0: ஆனா பரவாயில்ல,
1: it is okay,
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு,
1: God has forgiven you,
0: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியது
1: இல்ல, don't worry about it,
0: அப்படி சொல்லிட்டா,
1: if it is said,
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
1: Nobody will be like
0: Alleluia.
1: Him delivered.
0: Alleluia.
1: Alleluia.
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
1: That is the joy of the salvation.
0: Alleluia. நான் குற்றம் உள்ளவன் தான்.
1: Of course I am.
0: நான் பாவம் செய்தவன் தான்.
1: I have committed sin.
0: Alleluia. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Alleluia. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு
1: தெரியுமா? Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. Sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிடுறீங்க.
1: If you
0: அந்த கடைக்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
1: If he is saying, if he don't give, I will do
0: that. பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ தன கொடுக்க தேவல.
1: Need not give it back.
0: அப்படின்னு சொன்னா,
1: if he says so,
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே
1: இமிடியேட்
0: கையை பிடிச்சி,
1: you hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போய்டுவான்.
1: He will go back.
0: வழியில எங்க பாக்குறீங்க?
1: And what do you see?
0: அவன பார்த்த உடனே, ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you, you have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at,
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்வான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: We don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven my sin.
0: ஐயோ என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி, நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது.
1: How many of you having gratitude from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: It is good Friday.
0: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
1: I am going to celebrate Jesus.
0: என் இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: Jesus has forgiven me. இயேசு தான்
0: என்னுடைய ஆண்டவர்.
1: He is my Lord.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: He is my savior.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: He has given me the forgiveness of sin. Who is having that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றால்,
1: when do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு,
1: when you have assurance of forgiving of sins,
0: hallelujah, நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it,
0: துதிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop.
0: Hallelujah. ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
1: Lord did not take revenge.
0: நியமிக்கல.
1: He did not put you for a condemnation.
0: என்று தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you to deliver.
0: Hallelujah.
1: You.
0: பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
1: He didn't do anything harm against
0: you. கொடுத்தார்.
1: The Lord has forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலை செய்தார்.
1: What a great thing he has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: இது நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவை தான்,
1: this cross,
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்.
1: This is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்தில் நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவையை நான் விட மாட்டேன்
1: ஐ வில் நாட் லீவ் தி கிராஸ்
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ நீட் நாட் ஹைட் மை செல்ஃப்
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: தி ஃபர்ஸ்ட் மேன் ஆதாம்
0: தோட்டத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: ஜீசஸ் கால் வேர் ஆர் யூ
0: ஆதாம் ஓடி போய் ஒளிந்தான்
1: ஹி ஹஸ் ஹிடன் ஹிம்செல்ஃப் ஏன் ஒளிந்தான் வை டிட் ஹி ஹைட்
0: அவன் பாவம் செய்துட்டான்
1: ஹி கமிட்டட் sin
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand ஆண்டவர்
0: முகத்தை நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he is hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: ஜீசஸ் god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: do not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for hallelujah
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: hallelujah நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: you are not slavery
0: அல்லாஹ் ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: the sin cannot prevail over you
0: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: that is the privilege
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: this is the blessedness
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: this is the blessing
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: that is the promotion
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: this is the great hallelujah goodness.
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: நீ எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain
0: எங்க
1: but sins
0: are won't be forgiven
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
1: wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் உண்டு
1: there are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு
1: if there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: கண்ணு இருந்தா காணாது மூக்கு இருந்தா முகராது
1: it cannot see
0: கால் இருந்தா நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்
1: jesus christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி
1: he removed all your transgressions
0: குணமாக்கி
1: healed your
0: hallelujah அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகமனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன்
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடர்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர் என்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among the
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையிலே அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்லை
1: if he had asked truly it is okay what did he say
0: இகழ்ந்தான்
1: He just criticized. He criticized. He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of
0: God, ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: but
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்.
1: Though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்.
1: Though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி.
1: By saying so.
0: அப்ப அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது.
1: When you come to your kingdom.
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: லூக் 23:42.
0: அப்போ ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் பரதேசியை கேட்கல.
1: அவன் என்ன
0: கேட்டான்? ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன செய்யுங்க? நினைச்சுங்க தான் சொன்னார்.
1: Think when you come to the kingdom.
0: ஆனா
1: பட்
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What did he say? The Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரதேசில
1: பாரடைஸ்
0: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறேன்.
1: I give a place at paradise.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேக நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்நானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: இன்னைக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கே.
1: It is very easy.
0: ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் ஒரு இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம் போல அவன்.
1: Didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கிறோம்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Today, இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார்.
1: Jesus Christ was
0: crucified. அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days, where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take us.
0: வர போறார்.
1: He is going to come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இயேசு சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்ன வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He will call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: அல்லேலூயா. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit from the paradise.
0: வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசம் இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to him?
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: 2 Corinthians 12:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let him
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who were taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16:16
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்க ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம் லூக்கா 16:23.
1: And Luke,
0: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்,
1: that is the our sight
0: distance
1: from long
0: distance. தெளிவா பார்க்கற ஆபிரகாம பார்க்கறான்.
1: He sees Abraham.
0: அவர் தரித்திரன் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறான்.
1: And the Lazarus also was sitting there. He could see that.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: what is the difference between this rich man and both of them died?
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24th வசனத்தில்,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறேனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built a house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there,
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க,
1: 9th வெர்ஸ்,
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9.
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள். அங்க என்ன சொல்றாரு?
1: என்ன
0: வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கீனமான விசுவாசியா இருந்தீங்க,
1: and if you are not good,
0: நினைச்சா வருவீங்க நினைச்சா போவீங்க,
1: you come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place for you.
0: Hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen.
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ள மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord Jesus,
0: சரிப்பா இன்னைக்கு,
1: today,
0: என் கூட வா,
1: கம்
0: என் கூட இரு,
1: பீ வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into that.
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய
1: புறப்பட்டார். He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1 Peter
0: 2 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா? பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலில் உள்ள ஆவிகள்,
1: the spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்தில் இல்ல,
1: it's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs? என்ன
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: You delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could deliver.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates
0: will
1: not prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hell hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தையை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: சரி சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பியிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he
0: would have எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது.
1: Before that he had to come to
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து
1: He died.
0: அந்த உயிர் தெழுதலுக்கு முன்பதாக காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து
1: and he preached in the spirits in the
0: பிறகு உயிர் தெழுந்த பின்பு
1: after the resurrection
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: hallelujah,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: hallelujah
1: the saints.
0: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது
1: Isaiah 57
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: They are resting in their beds.
0: என்ன செய்றாங்க?
1: How?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு
1: after the death in this world
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு
1: and he was promised to the paradise.
0: அதன் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ண மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனந்திரும்பினபடியினாலே,
1: since we are all repented,
0: மறுபிறப்படைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Hallelujah.
1: Jesus.
0: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: அவரோடு சேர்த்து கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழே பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are saying your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciple, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்துல கூட,
1: when he was struggling on the cross,
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: true love of mother,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
1: He did his
0: Alleluia.
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற
1: தேவன். Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have sorrowed a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said, அதோ உன் மகன். Woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my God,
0: ஏன் என்னை கைவிட்டீர்,
1: why have you forsaken me,
0: ஏன் என்னை கைவிட்டீர்,
1: why have you forsaken me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டாரு சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his eyes.
0: Hallelujah. கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question why.
0: அப்போ ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know why. Hallelujah. What for it is.
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில்,
1: at the time of pain,
0: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call it கடவுளே, oh God.
0: ஐயோ கடவுளே,
1: oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆண்டவராகிய எப்படி பிதாவேன் கூப்பிட்டிருந்தவரு,
1: the Lord called father,
0: என் தேவன் சொன்னார்.
1: He said,
0: ரெண்டு முறை சொல்றார்,
1: my God and
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God and my God,
0: என் தேவனே,
1: my God.
0: அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand?
0: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம்,
1: Isaiah,
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: For just for a moment I have forsaken.
0: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
1: I will gather you.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
1: Just for a moment I have forsaken.
0: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
1: Just for a moment.
0: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாதுங்க.
1: I cannot bear even for the moment.
0: ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
1: I cannot be separated for a moment.
0: இயேசு.
1: This is Jesus.
0: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
1: He had fellowship with the Father God.
0: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க,
1: look at the man,
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God,
0: வர்றது,
1: again coming back.
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this
0: உபத்திரமோ,
1: world.
0: உபத்திரமோ, வியாதிகளோ,
1: tribulation or suffering,
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from
0: the love of Christ?
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why have you forsaken?
0: என் தேவனே,
1: my God.
0: என் தேவனே,
1: and my God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
1: He was hanging on the cross.
0: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
1: Covered by sin.
0: பிதா கிட்ட வர முடியாது.
1: Father cannot come closer.
0: உலகத்தாருடைய பாவம்,
1: world is people's sin,
0: அவரை மூடிக்கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin,
0: ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
1: He said, my God. Why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்குத்தான் சொந்தம் சொல்றோமோ,
1: which one we possess,
0: அதுதான் நம்ம சொல்லுவோம்,
1: we say that
0: இது என்னுடையது,
1: this is mine.
0: என் இயேசு என்னுடையவர்.
1: My Jesus is mine.
0: என் நேசர் என்னுடையவர்.
1: My beloved is mine.
0: அவர் என்னுடையவர்.
1: He is mine.
0: நான் அவருடையவர்.
1: I am
0: இயேசு என்னுடையவர்.
1: Jesus is
0: mine. நான் அவருடையவர்.
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே.
1: No my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்து கொள்வேன்.
1: I will gather.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து
1: அறிந்து
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: fulfill the word of God.
0: நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
1: I am thirst.
0: இது ஒரு கேள்விதான்.
1: Another this is question.
0: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் தாகமடைய மாட்டான் சொல்றவர்.
1: He will not have thirst.
0: என்கிட்ட விசுவாசமா இருக்கு, நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றவர்.
1: Those who believe me, I can give the living water.
0: ஒருவன் தாகமா இருந்தால் என்கிட்ட வர கடவன்.
1: If anybody is thirst, let him come.
0: என்று சொல்கிற ஆண்டவர்.
1: The Lord who says.
0: அவருக்கு தாகம் வரலாமா?
1: Will he get thirst?
0: அவருக்கு ஏன் தாகம் வந்தது?
1: Why did he get thirst?
0: என்ற கேள்வி வரலாம்.
1: There may be question.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா,
1: what did the verse say?
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எப்படி? சும்மா சொல்ல அவர் தாகம்னு.
1: He didn't say just like that.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து.
1: By knowing all things are over.
0: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
0: ஒன்று சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்.
1: Bodily natural thirst.
0: இன்னொன்னு,
1: another one,
0: பாவ தாகம்.
1: The thirst after sin.
0: இன்னொன்னு ஆத்ம தாகம்.
1: The thirst after soul.
0: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
1: Which thirst you have?
0: நமக்கு இந்த மூணு தாகம்.
1: We have all these three.
0: இப்ப கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
1: If we take water, it will be over.
0: பாவம் செய்தா தாகம் தீராது.
1: If you take sin, it will not be quenched.
0: தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
1: If you take this water, you will not get thirst at all.
0: இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
1: If you take my water, you will not get thirst.
0: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: let us have our own.
0: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
1: How to quench the thirst?
0: நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரே.
1: He says I am thirst.
0: காளான குடுக்குறானுங்க.
1: They give
0: வெனிகர குடுக்குறாங்க.
1: வெனிகர்.
0: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
0: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water, will it be quenched?
0: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தரலாம்.
1: We can quench all the thirst.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
0: the thirst of the Lord?
1: What kind of thirst?
0: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக,
1: before he,
0: ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
0: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
1: Samson
0: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna.
1: When he died,
0: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar.
1: The Lord opened the valley.
0: Vedam solradhu kudithu odane avanukku uyir vandathu.
1: He took the water, he got back.
0: Adhu pole aandavar uyir varradhukaga kekkala.
1: He didn't ask for the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Enna ella mudinjiruchu.
1: All finished.
0: Mudichiten.
1: I finished.
0: Ana naan appo daagama irukken.
1: I am thirst.
0: Hallelujah. Ellathiyum mudichiten.
1: I have finished everything.
0: Ana appo naan daagama irukken.
1: I am thirst.
0: Hallelujah. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க
1: பார்த்தீங்கன்னா,
0: அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for that?
0: மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது,
1: Matthew 25,
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: that God
0: நான் தாகமாய் இருந்தேன்,
1: I was thirsty,
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: you quenched my thirst,
0: நான் பசியாய் இருந்தேன்,
1: I was hunger,
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: you fed me,
0: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்,
1: I was without,
0: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்,
1: you gave dress,
0: நான் வியாதியாய் இருந்தேன்,
1: I was under sick,
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
1: you enquired me.
0: அப்போ நீதிமான்கள் கேக்குறாங்க,
1: the righteous people are asking,
0: எப்போ ஆண்டவரே நீர் தாகமா இருந்தீர்?
1: Why you were,
0: நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்?
1: When did we give water? No, we don't know.
0: தெரியாது.
1: We don't know.
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: உங்களுக்கு தெரியாது.
1: You don't know.
0: சில வேளையில,
1: sometimes,
0: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
1: Your prayer would have quenched the thirst of the Father.
0: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்.
1: The witness would have quenched the thirst of Jesus. கர்த்தருக்கு
0: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
1: Even the offering would have quenched.
0: ஆண்டவருக்காக செய்திருப்ப,
1: whatever,
0: உனக்கு தெரியாது.
1: You may not be knowing.
0: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை.
1: Need not be understood.
0: ஆனால்,
1: but
0: எதை செய்தாலும்,
1: whatever you do,
0: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்.
1: Is it quenching the thirst of God?
0: எப்போ ஆண்டவரே,
1: Lord, when
0: நீர் தாகமாய் இருந்தீர்?
1: When did you have thirst?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இப்போ ஆண்டவர் சொன்னார்.
1: Then the Lord said,
0: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had.
0: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
0: பூமியிலே என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
0: அடுத்த தாகம்,
1: another thirst.
0: ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
0: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
0: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
0: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go.
0: வேற யாரும் போக முடியாது.
1: No other.
0: சில நாட்களுக்கு முன்பதாக,
1: some days before,
0: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
0: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the.
0: அங்க ஐயோ ஐயோ கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
0: கேட்டா பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
0: அப்படின்னு ஒன்று போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
0: அந்த மாதிரிலாம் நீங்கள் நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig, you cannot find
0: heads. சுலபமாக இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
1: unless the Lord permits,
0: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
1: only the Lord Jesus,
0: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys,
0: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys.
0: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: ஓரகாபா சந்தரபோலிலபா.
1: Thank you Lord.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்.
1: The Lord says, I finished.
0: அடுத்து
1: next,
0: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
0: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I
0: come. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day I will meet you.
0: கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
0: உடனே தலையை சாய்த்து
1: he
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
0: பிதாவே,
1: Father,
0: உம்முடைய கைகளில்
1: in your hands
0: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: Has given the responsibility.
0: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
0: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
0: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
0: இந்தாங்க அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
0: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
0: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
0: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
1: they receive from God.
0: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many, they just leave God and
0: hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
0: ஆண்டவர் கொடுத்த வேலையே
1: the job of
0: முடிச்சி
1: finished.
0: இவன் குத்தந்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல.
1: Didn't say because of his nailing had died. You can nail.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஈட்டி குத்து.
1: Pierce.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஆதலே என் உயிர் போல,
1: like
0: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
0: இந்த உயிரை,
1: this life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
0: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
0: ஆனாலும்
1: born through the woman.
0: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
0: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this
0: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit that spirit to the Lord.
0: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: கரைப்படவில்லை.
1: It is not dead dirt.
0: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
0: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
0: இந்த உலகத்தில் வந்து,
1: he came to the world.
0: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
1: he lived without sin.
0: பாவத்துக்காக மரித்து,
1: died for sin.
0: பாவத்தை ஜெயித்து,
1: he overcame sin.
0: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: Back to heaven.
0: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
0: இந்தாங்க ஆண்டவரே.
1: Lord, take it.
0: தலையை சாய்த்து,
1: he just put the head.
0: Hallelujah.
1: Down.
0: அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறது என்ன, அது வேற விதமா செத்துருப்பார். தலையை சாய்த்து என்று சொல்லும் பொழுது,
1: he just put the head.
0: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
1: voluntarily he has given
0: அந்த உயிரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to the
0: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
1: Shall we all rise up?
0: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
0: சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ் மெசேஜ்,
0: அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்,
1: அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
0: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
0: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
1: தேர் இஸ் தி கிராஸ்,
0: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
0: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
0: இன்னொரு பக்கம் பாவம்,
1: another side sin,
0: இன்னொரு பக்கம் உலகம்,
1: another side world,
0: சாத்தான்,
1: Satan,
0: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
1: different things pulling you,
0: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
1: pushing everything,
0: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
1: taking out everything,
0: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
1: can you say like Jesus,
0: hallelujah, hallelujah, ஒரு நாள் வரும்,
1: they will come,
0: ஆண்டவரே,
1: lord,
0: ஸ்தேவான் சொன்னார்,
1: Stephen said,
0: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
1: I commit my spirit unto you,
0: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
1: Hallelujah, give the spirit to the Lord,
0: அப்பொழுது
1: then
0: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
0: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
0: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
0: நிச்சயத்தோடு,
1: with assurance,
0: கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்,
1: we surrender,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
1: shall we all praise,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: shall we all praise,
0: இந்த அருமையான வேளையிலே
1: at this right,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord, your path,
0: கல்வாரியின் பாதை,
1: the path of
0: அந்த பாதையில நான் தொடர்ந்து செல்வேன்,
1: let me follow,
0: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
1: I take victory,
0: கல்வாரி பாதையிலே,
1: in that path,
0: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
1: no failure,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: let us all praise God,
0: praise God,
1: hallelujah, hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே, நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலிலுள்ள ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், அநேகர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்கம் பண்ணினதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே, இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே, இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே, இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோதிக்கிறப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீர் தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர், நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்புக் கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்புக் கொடுத்தீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாத ஆண்டவரே நீரே அதை ஒப்புக் கொடுத்தீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம், ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இலைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயம்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்க தரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த இரண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: ஒன்றுக்குமே உதவாதவன், உன்னை கணக்கிலே எடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்வதும் இல்லை, இனி சொல்லப் போவதும் இல்லை.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள், அவரை துதித்து பாடுங்கள், அவரது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சங்கீதங்கள் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. அப்படியானால் விசுவாசிகளாகிய நாம் துதி செலுத்துவதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஆராதனை என்பது பாடல்கள் மட்டுமல்ல, அதற்கும் மேலானது என்பதை வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளப் போகிறோம். துதித்தல் என்பது வாழ்க்கை முறையாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும். துதியை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பு தேவனுக்கு துதி செலுத்த வேண்டிய நாம் யார் என்பதை அறிய வேண்டும் அல்லவா? ஆதலால் நாம் துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதையும் இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, சமீப காலமாக கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையின் ஆராதனை முறைமைகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வது கண்கூடாக தெரிகிறது. திருச்சபை வரலாற்றிலே வெகு காலமாக விடுபட்டு போன ஒரு அம்சம் தற்போது உலகம் அனைத்திலும் உள்ள திருச்சபைகளிலே துளிர்விட ஆரம்பித்துள்ளது. வெகு நாட்களாக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படையாக துதி செலுத்துவது அரியதொரு செயலாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால், இத்தலைமுறையில் வாழும் மக்களை பரிசுத்த ஆவியானவர் தமது ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது, திருச்சபையானது தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை உயர்த்தவும் ஆவியானவர் உதவி செய்கிறார். காரணம், அதுவே திருச்சபையின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் துதிக்க உண்டாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து சத்தியத்தை கேட்போம். நாம் இப்பொழுது 1 பேதுரு 2:9-10 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் 9 இடம்பெற்றுள்ள 4 சொற்றொடர்களை கவனிக்கும்படி விரும்புகிறேன். 1, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3, பரிசுத்த ஜாதி. 4, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 4 சொற்றொடர்களும் தேவனின் கண்ணோட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விவரிக்கின்றன. நாம் தொடர்ந்து இந்த சொற்றொடர்கள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற சொற்றொடரை பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக பேதுரு தன்னுடைய 1 நிருபத்தை தொடங்கும் போது கூறின 2 வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இந்த வசனங்கள் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்றன. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முன் அறிவின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் நாம் அனைவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களே. ஆம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையை போன்று எந்த ஒரு கூட்ட மக்களும் இல்லை. ஒரே மெய் தேவனையே நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவின் ஒரே மைந்தனான அவர் நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆம், இதனாலே உலகத்தில் நம்மை போன்று சிலாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லை. நண்பனே, இதுவே நம்மை சிறப்புடையவர்களாக மாற்றுகிறது. நம் வாழ்வில் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவே பார்க்கிறார் என 1 பேதுரு 2:9 கூறுகிறது. தொடர்ந்து 9 இடம்பெற்றுள்ள ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்ற சொற்றொடரை நாம் சிந்திப்போம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றால் என்ன? கவனியுங்கள், இஸ்ரவேல் தேச வழக்கத்தின்படி ஒருவர் அரசனாக இருக்கும் பட்சத்தில் ஆசாரியனாக இருக்க முடியாது. அதே வேளையில் ஆசாரியனாக இருப்பவன் அரசப்பணியை செய்யக்கூடாது. எப்பொழுதுமே இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. ஆனால் நாமோ அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதுவே நம் அடையாளமாக இருக்கிறது. இந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று உணர்வது உண்மையல்ல. மாறாக தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவே இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தின் அங்கத்தினராக இருக்கிறார்கள். இங்கே பேதுரு எதற்காக ராஜரீகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார்? இந்த பதம் அரசத்துவத்தை குறித்ததாகும். இது அதிகாரம், ஆளுகை, ஆதிக்கம் போன்றவற்றை பற்றி பேசுகிறது. இதன் அடிப்படையிலே நீங்களும் நானும் அரச உரிமையை பெற்றிருக்கிறோம். நம் பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எங்கிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சகோதர சகோதரிகளானோம் என்று வேதாகமும் கூறுகிறது. மேலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுதாரர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நம்மை நித்திய ஜீவ பாதையில் வைத்ததால் நாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவே நமது நித்திய ஜீவன். நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஆனவருக்கு உறவினர்கள் ஆக்கப்பட்டோம். தேவன் நமக்கு தெய்வீகமான ராஜ சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவரே நமக்குள்ளாக வாசமும் பண்ணுகிறார். இனி எப்பொழுதாவது நீங்கள் உங்களை ஒன்றுமில்லாதவர்கள், எதற்கும் உபயோகமற்றவர்கள், எனக்கு ஏது முக்கியத்துவம், துரதிர்ஷ்டவசமானவன் என்று எண்ணுவீர்கள் என்றால் உங்களுடன் பேசுவது யார் என்று சற்று கவனித்து பாருங்கள். நிச்சயமாக பிசாசானவனே இதை உங்களுடன் பேசக்கூடியவனாக இருப்பான். தேவனிடமிருந்து இவ்விதமான வார்த்தைகளை நீங்கள் பெற முடியாது. தேவன் யாரையும் பார்த்து, நீ ஒன்றுமில்லாதவன், ஒரு கதைக்கும் உபயோகமற்றவன், நீ என்னை நம்பாதே, நான் உன்னை கவனிக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஒருவேளை இவ்விதமாக நாம் நம்மை குறித்து எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் அவ்விதமாய் சொல்பவர் அல்ல. அவர் நம்மை ராஜரிகமான ஆசாரியர் என்று அழைக்கிறார். ஆசாரியனின் பொறுப்புதான் என்ன? ஆராதனை வழிநடத்துவதும் ஆராதிப்பதும் பரிந்து பேசுவதும் மத்தியஸ்தம் பண்ணுவதுமே ஆசாரியனின் பொறுப்பாகும். இதை பின்னணியாக வைத்து பேதுரு நம்மை பார்த்து, நீங்களும் நானும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார். இந்த பூமியில் வாழ்ந்த ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் சாக்கியத்தை விட மேலான சாக்கியம் நமக்கு தரப்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் பரலோக ராஜாவின் வம்சாவளியில் வந்தவர்கள். அது மட்டுமா, நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கர்த்தராகிய தேவனை ஆராதிப்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு பொறுப்பாகும். நாம் அவரை துதிக்க வேண்டும். அதுவே நம் அச்சு அடையாளம். நாம் இந்த உலகத்தில் வாழும் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ராஜரிகமான ஆசாரிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். மூன்றாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சொற்றொடர் நாம் பரிசுத்த ஜனம் என்பதே. பரிசுத்தமான கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்கிறோம் என்பதை இந்த சொற்றொடர் விளக்குகிறது. நாம் பரிசுத்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். இங்கே நாம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக நடப்போம், எப்பொழுதுமே பரிசுத்தமாகவே செயல்படுவோம் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. ஆயினும் நாம் பரிசுத்த தேசமாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலின்படியும் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்படும் பரிசுத்தமாக்கும் பணி என்றால் என்ன? மீட்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதினாலும் பாவ வாழ்விலிருந்து நம்மை வேறுபடுத்தி தேவனுடைய நோக்கங்களுக்காக நம்மை பிரித்தெடுப்பதே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்கும் பணியாகும். ஆம், நாம் தேவனின் பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். நம்மிடமுள்ள குறைகளையும் தோல்விகளையும் உலகம் பார்க்கத்தான் செய்யும். அதைக் கண்டு துவளாமல் தேவன் நம்மை எவ்விதம் பார்க்கிறார் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும். அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் பார்க்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தாலும் கிறிஸ்துவின் நீதியினாலும் நாம் தரிப்பிக்கப்படுவது தேவனால் நமக்கு தரப்பட்ட வரப்பிரசாதமாகும். நம் வெளித்தோற்றம் நம்மை பரிசுத்தமாக்காது. நம் உள்ளான வாழ்வில் எப்படி இருக்கிறோமோ அதுவே நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தும். பேதுரு நம்மை பரிசுத்த ஜனம் என்று சொல்வதன் மூலமாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை விளக்கிக் கூறுகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை என்பது விசுவாசிகளிடம் இருக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை முறையே. பரிசுத்தத்தை குறித்து பேதுரு தனது நிருபத்தில் பேசும்போது அவர் சொல்வது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கிறிஸ்துவானவர் நம் வாழ்வினுள் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி நமக்கு உதவி செய்கிறார். கவனியுங்கள், இது ஒரு பாவமும் செய்யாத வாழ்க்கை அல்ல. இது இந்த உலகத்தில் சாத்தியமாகாது. மாறாக இது நம் முழு இருதயத்தோடும் தேவனை சார்ந்திருக்கும் வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை, தேவனை துதித்து ஆராதிக்கும் வாழ்க்கை, அவருக்கு பிரியமானவர்களையே செய்ய விரும்பும் வாழ்க்கை. இத்தன்மை கொண்டவர்கள்தான் நாம். இந்த உலகம் நம்மை வித்தியாசமாக கண்ணோக்குகிறது. நம் வாழ்க்கையும் அவர்களது வாழ்க்கையும் எதிரும் புதிருமாகவே இருக்கும். நாம் சொல்லும் சொல், நம் நம்பிக்கை, வாழ்வின் பல அம்சங்கள் உலகத்தாரை காட்டிலும் வித்தியாசமாகவே இருக்கும். காரணம், நாம் பரிசுத்தமல்ல ஜனம். 9 இடம்பெற்றுள்ள சிந்திக்க போகும் கடைசி சொற்றொடர் தேவனுக்கு சொந்தமான ஜனம். நீங்களும் நானும் தேவனின் தனிப்பட்ட சொத்தாக இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுதாவது என்னை யாரும் நேசிப்பதில்லை, என் தேவைகள் எதுவும் சந்திக்கப்பட்டது போல் தெரியவில்லை என்று சொல்லி உங்கள் உள்ளான வாழ்விலே நீங்கள் சோர்வுற்று துவளும் போது, நீங்கள் நினைக்கும் காரியங்கள் சரியானபடி நடக்காத போதும், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அவருடைய சொந்தமான ஜனமாகவும் அவருக்கு சொத்தாகவும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 பவுல் கூறியது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா? வாசிக்கிறேன், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பது நிமித்தமாக அவர் தமது குமாரனை நமக்காக தந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அவரின் மூலமாக நம்மை தம்முடைய சொத்தாக மாற்றுவார். ஆம், நாம் அவரின் சொத்து என்பது நாம் உணர்கின்ற உணர்வல்ல, தேவனின் கண்ணோட்டத்திலே நாம் அவரின் சொத்தாகவே இருக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் உங்களை பார்க்கும்போது பரிசுத்த மக்களாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பார்க்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக பார்க்கிறார். அது மட்டுமா, அவர் நம்மை தம்முடைய சொந்த தனிப்பட்ட சொத்தாக, சொந்தக்காரர்களாக காண்கிறார். நாம் அவருக்கு மட்டுமே சொந்தக்காரர்கள். தேவன் நம்மை விசேஷித்த மக்களாக உண்டாக்கினார் என்று வேதாகமும் கூறுகிறது. ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காகவே நம்மை அவர் உண்டாக்கினார் என்பதையே நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பாடமாகும். அந்த விசேஷித்த நோக்கம் என்ன என்பதை 1 பேதுரு 2:9 முன்பகுதி கூறுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் யார் என்றும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதாவது அவருடைய புகழை பிரஸ்தாவம் பண்ணும்படிக்கு, அவரை துதிக்கும்படிக்கு தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் அவரை துதிக்கவே இவ்விதமாய் அவர் நம்மை பிரித்தெடுத்துள்ளார். நாம் அவரை துதிக்க வேண்டுமென்றால் துதித்தலில் இடம்பெற்றுள்ளவை என்ன என்ன என்பதை அறிய வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவனை துதித்தல் என்பது அவரை எப்பேற்பட்டவர் என்பதற்காகவும் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் ஆரவாரித்து அவரை போற்றுவதாகும். நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசிக்கப் போகிறோம். அங்கே மக்கள் காலகாலமாக தேவனை அவர் செய்த மகத்துவமான செயலுக்காகவும் வல்லமையான கிரியைகளுக்காகவும் துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் தேவனாக இருப்பதற்காக அவரை போற்றுவதும், அவரது குணாதிசயங்களை புகழ்வதும், அவரது நாமத்தை உயர்த்துவதும், அவரை நேசித்து பணிந்து அவரை ஆராதிப்பதுமே அவரை துதிப்பதாகும். துதி செலுத்துவது தேவாலயத்திற்குள் மட்டும் இடம்பெற வேண்டிய செயல் அல்ல, அது நம் முழு நடவடிக்கையிலும் காணப்படும் ஒரு செயல். நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது உங்களால் அமைதியாக இருக்க முடியாது, அதை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்துவீர்கள் அல்லவா? அதேபோல்தான் தேவனை துதிக்கும் செயல். நான் அவரை துதிக்கவில்லை என்றால் மௌனமே என் வாழ்க்கையாக இருக்கும். திருச்சபைக்கு சென்றால் மிகவும் அமைதியாகவும் பவ்யமாகவும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது அனைவரது மனதில் மேலோங்கி நிற்கும் எண்ணம். ஆனால் வேதாகமத்தில் சில வசனங்களே ஆலயத்தில் இருக்கும்போது தேவையற்ற காரியங்களை பேசக்கூடாது என்று கூறுகிறதே தவிர சத்தமாக தேவனை துதிக்கக்கூடாது என்று எந்த வசனமும் கூறவில்லை. இதை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் என்ன சகோதரனே, ஆலயத்திற்கு சென்று எங்களை சத்தமாக பேச சொல்கிறீர்களா என்று கேட்கலாம். நான் அவ்விதம் கூறவில்லை. ஆராதிக்கும் போதும் தேவனை துதிக்கும் போதும் இடம்பெறுவது என்ன என்பதை 100 சங்கீதத்தின் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 100 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கடைசி வசனம் துதிப்பதற்கான ஊக்கத்தை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? இங்கே தேவன் யார் என்பதை நாம் நோக்கி பார்க்க துவங்குகிறோம். அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என இந்த வசனம் கூறுகிறது. நாம் துதிக்க துவங்கும் போது தேவனை மையப்படுத்துகிறோம். அவரை மையப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். சங்கீதம் 105:1-5 வசனங்களை சற்று பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே, இவையாவும் எத்தனை மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு நேர்த்தியாக நமக்கு தரப்படும் சந்தோஷமான புத்திமதிகள் என்று பாருங்கள். தொடர்ந்து சங்கீதம் 113:1-4 வசனங்களை சற்று வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படக்கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் மட்டும் அவரை துதித்துக் கொண்டே இருத்தல் நல்லதும் தேவையான செயலுமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சங்கீதம் 117 வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா! நாம் திருச்சபைக்கு வரும்போது தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்க வேண்டும். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை தேவனே கூறியுள்ளார். முதலாவது, தேவனை துதித்தல் நல்ல ஒரு செயல். இரண்டாவது, இது ஒரு மகிழ்ச்சியான செயல். மூன்றாவது, இது ஒரு ஏற்ற செயல். இந்த துதிக்கும் செயலே நாம் யார் என்பதை நிர்ணயிக்கிறது. நாம் அவரை துதிக்கவில்லை என்றால் அது ஒரு உகந்த செயலாக இருக்காது. சங்கீதம் 150:1-5 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். நமக்குள் ஜீவ ஊற்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றும் போதும், ஆராதிக்கும் போதும், துதிக்கும் போதும், அவரது வல்லமை மிக்க செயல்களை குறித்து பேசும் போதும் நாம் எவ்விதம் அமைதியாக இருக்க முடியும்? அவரை துதித்து பாடதானே வேண்டும் என்பதையே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தின் 4 கூறியுள்ளார். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க பார்க்க தாவீதை போன்று பரவசத்தோடு அவரை துதிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதை கேட்கும் உங்களுக்கு தேவனை சத்தமாக துதிப்பது ஒருவேளை உங்கள் பழக்கமாக இருந்திருக்காது. ஆனால் தேவனை ஆனந்த சத்தத்தோடு துதிக்கும் போது நம் கவலைகளை மறந்து தேவனையே முக்கியப்படுத்தி அவரே மெய்யாக துதிக்க முடியும். நம் துதி ஸ்தோத்திரங்கள் திருச்சபை எங்கும் எதிரொலிக்க வேண்டும். நாம் ஏன் அவரை ஆனந்த சத்தத்தோடு துதிக்க வேண்டும் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நம் முழு பலத்தோடும் அவரை நாம் துதிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை நீங்கள் எவ்விதம் போற்றுகிறீர்கள்? நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம் பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவருக்கு நாம் எவ்விதம் துதி செலுத்துகிறோம்? இவ்வளவு உன்னதமான தேவனுக்கு முன்பு நாம் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? நாம் அவரை துதிக்கவில்லை என்றால் நம் பயத்தினால் அப்படி இருக்கிறோமா? அறியாமையில் அப்படி இருக்கிறோமா? நம் பாவம் நம்மை அவ்விதம் இருக்க செய்கிறதா? அல்லது திசை அறியாது தியங்கி போய் நிற்கிறோமா? மற்றவர்கள் என்னை எதுவும் சொல்லிவிடுவார்களோ, என்னை தவறாக எண்ணி விடுவார்களோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? நாம் தேவனை துதிக்க வேண்டுமென்றால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம் பாவத்தன்மையை ஒப்புக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து நம் சொந்த கிரியை நிமித்தமல்ல, கல்வாரியில் அவர் செய்த தியாகத்தின் பேரில் அவர் நம்மை ரட்சிக்கும்படி அவரிடம் மன்றாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை, அவரை துதித்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளாதவரை உங்கள் வாழ்வின் அர்த்தத்தை என்றுமே அறிந்து கொள்ள முடியாது.
1: அன்புள்ளமுடைய நேயரே, இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்று அறியும் முறை நீங்கள் தேவனை துதிக்க முடியாது. நீங்கள் அவரிடமிருந்து தூரமாகவே இருப்பீர்கள். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் கேட்டு இயேசுவை உங்கள் வாழ்விலே வரவழையுங்கள். தேவனுடைய மேலான அன்பையும் மன்னிக்கும் தன்மையையும் அனுபவமாக கொள்ளும் நேரத்தில்தான் துதி செலுத்துதல் தானாக வர ஆரம்பிக்கும். துதி செய்வது உங்களுக்கு பிடிக்காத செயலாக இருக்கலாம், ஆனால் சங்கீத புஸ்தகமானது நம்மை துதிக்க செய்ய தகுந்த வழிகாட்டியாக இருக்கிறது. சங்கீதம் 145:7 வாசிக்கிறேன், கேளுங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன். நாடோறும் உம்மை சோஸ்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்.

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏசாயா 44:21.

தகப்பனே, எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். வைராக்கியமான முழு நேர ஊழியர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆதி திருச்சபை அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்க நான் ஜெபிக்கிறேன்.

0: யோசனையே
1: நிலை நிற்கும்.
0: இந்த மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மெனி ஆர் த பிளான்ஸ் இன் அ மேன்ஸ் ஹார்ட். இந்த வயசுல என்னென்னமோ திட்டம் வரும் மனசுக்குள்ள,
1: என்னென்னமோ திட்டம் வரும்
0: போகும், என்னென்னமோ ஆசை வரும் போகும், என்னென்னமோ கனவு, கலர் கலரான கனவுகள்லாம் வந்து மறையும். ஆனா கடைசியில எதுதான் நிலைச்சு நிக்குமா? உங்களையும் என்னையும் குறிச்ச ஆண்டவருடைய நோக்கம். ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் தி லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவைல்ஸ். என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்க, என்ன ஓடணும்னாலும் என்ன செஞ்சுக்க,
1: ஓடிக்க.
0: ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில் என்ன செய்யுமா, நிலைச்சு நிக்குமா?
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுதான் என்ன செய்யுமா, கடைசியில்
1: நிலைச்சு நிற்கும்,
0: நிலைச்சு நிக்குமா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க பிறந்ததே எதுக்காகனா, இந்த நோக்கத்துக்காகதான்.
1: எஸ்,
0: அதனால இனிமே போய் நான் ஏன் பிறந்தேன், நான்லாம் ஏன் பிறக்கணும், நான்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே என்னன்னா
1: கூடாது
0: அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு அங்கலாய்ப்பு, மனச்சோறு வர்றப்ப எல்லாம் நீங்க சொல்லிக்கிறனோ, டேய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் சாதாரண ஆள் என்னன்னா
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: அதனால டெவில் என்ன பண்ணுவான்னா, நீங்க யாருன்னு தெரியாமலேயே நீங்க வாழணும், நீங்க யாருன்னு தெரியாமலேயே
1: நீங்க வாழணும்.
0: நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி யங் ஏஜ்ல எல்லாம் எனக்கு நிறைய கனவுகள், நிறைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்கத்தோட நான் வாழ்ந்தேன். பெரிய எக்ஸ்போர்ட் ஆகணும், பிசினஸ்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான கனவு எனக்கு இருந்துச்சு. ஒரு கனவு நிறைவேறலைன்னா உடனே அடுத்த கனவுக்கு தாவிடுவேன். என்ன மாதிரி கனவை மாத்திரல எக்ஸ்பர்ட் வேற, நடக்கலைன்னா போனா போயா இன்னொரு கனவு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவை ட்ரை பண்ணி எல்லா கனவுலையும் என்னன்னா ஃபெயிலானப்பதான் ஆண்டவருடைய நோக்கம். என்னுடைய 30வது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு, இதுக்கு தான் பிறந்த, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்ன உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் இது, இதை நிறைவேற்ற நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி வந்தேன் பாருங்க, என் லைஃப் தலையில மாறிச்சு.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து, அவன் பேரு முருகன், அவனுக்கும் இப்ப என்ன மாதிரி 56 வயசாச்சு. சமீபத்தில் நான் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு 30வது வயசுல ஆண்டோருக்கு நேராக நான் நடக்க தொடங்கினப்ப என் ஃப்ரெண்டு வந்து இதே முருகன் சொன்னது என்னன்னா, ஜோஷா வந்து லைஃபை தொலைச்சிட்டான், இனிமே அவனுக்கு வாழ்க்கை என்னன்னா
1: இல்லாம
0: போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் மேல ரொம்ப கரிசனையா அக்கறையோட பரிதாபப்பட்டேன். நான் எங்க போனதை நினைச்சு, பைபிள் ஸ்கூல் போனதை நினைச்சு. ஆனா அதே முருகன் பிஸ்னஸ்ல ஆகா ஓகோன்னு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச முருகன், முருகன்னா என் ஃப்ரெண்டு, அவன் இப்ப சரியான பயங்கரமான கடன் பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடியில இப்ப அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அவனோட பேசுவேன். அவன் வாயார மனதார இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான், பூரிக்கிறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப அவன் சொல்றான், யாருக்குடா கிடைக்கும் இந்த கொடுப்புன, எல்லாம் கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஊழியம் பண்றது
1: அப்படின்னு.
0: கோடியில ஒருத்தன்,
1: கோடியில ஒருத்தன்,
0: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைன்னு என்ன செய்யறேன்னா சொல்லிட்டு சொன்னான், என்னமோ தெரியலடா அந்த அந்த சாமி வந்து நீன்னா தடதடன்னு வந்து வேலை செய்யறாரு, என்னையுமே வேலை தான் போட்டு பாக்குறாரு, அந்த மனுஷன்ட்ட சொல்லி வைடா என்னையும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் கருத்துல வைக்கிறதுக்கு சொல்லிவிடா அப்படின்னு. டேய், உனக்குள்ள கேட்கிற சத்தம் தாண்டா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சும்மா தியானங்கன்னு போகாதரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். 56 வயசுல தென்னறான். 56 வயசுல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், எப்பட்றா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அவன் சொல்றான், அவ்வளவுதான்டா மாப்பிள்ள ரிட்டையர்மெண்ட்டு, அதனால நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃபு. என்னடா ஸ்மூத்தா போகுது, நானே ஒய்ஃபும் அப்படி நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம், 2 நாளைக்கு வீக்கெண்டில் அங்கே போய் தங்கியிருப்போம், அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரிட்டையர்மெண்ட்ல பாரு மாப்பிள்ள, அதனால நம்ம அப்படி ஸ்மூத்தா தான் என்ன செய்யணும்னா
1: போகணும்.
0: எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டே 56ல எனக்கு இப்பதான் ஸ்டார்டே ஆகுது, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவனு என்ன சொல்றான், 56ல
1: முடிஞ்சிருச்சு,
0: நமக்கு இப்பதான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சிருக்கிற காரியத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தி உருவாக்கி அப்படி ரைப் ஆக்கி நம்மளை கொண்டு வர்றப்ப நம்மளோட பழகினவங்க நம்மளோட வாழ்ந்தவன் அவன் என்ன சொல்றான், இந்த வயசுல எங்களுக்கு எல்லாமே
1: முடிஞ்சிருச்சு.
0: நீங்க ஆண்டவருடைய திட்டத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு த்ரில்லா இருக்கும்.
1: ஆமென்.
0: சுறு சுறு
1: விரு
0: விரு விருன்னு இருக்கும்.
1: எஸ்,
0: அதனாலதான் இந்த வயசுல நீங்க உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆகுறது அவனுக்கு என்னன்னா
1: பிடிக்கல.
0: நீங்க எதையும் நம்பாதீங்க. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாசிக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு பாருங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர்.
1: எஸ்,
0: அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை.
1: எஸ்,
0: ஏன்னா ஆண்டவர் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: I'm not here to search. My future. என்னோட எதிர்காலத்தை தேடுறதுக்காக இங்க நான் இல்லை. ஐ நோ யூ ஆர் மை ஃபியூச்சர்.
1: எஸ்,
0: எனக்கு தெரியும் நீங்க தான் என்னோட எதிர்காலம்னு சொல்லி.
1: எதிர்காலம் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
0: ஃபியூச்சர்.

0: இல்லையா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: அதனால உங்க எதிர்காலம் யாரு?
1: அவர்தான்.
0: உங்க எதிர்காலம் உங்க உள்ளங்கையில இல்ல, உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவற்ற இருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் சொல்றார், உன்னை என் கையில வரைஞ்சிருக்கிறேன், இவன் எதிர்காலத்தை உன் கையில தேடுறியாடா.
1: எஸ்,
0: நல்லவாடா இருக்குன்றார்.
1: எஸ்,
0: அதனால யார்ட்டும் எதை கொடுக்காதீங்க,
1: உங்க உள்ளங்கைய கொடுக்காதீங்க.
0: உங்களை உள்ளங்கையில வரைஞ்ச ஒருத்தர் இருக்கிறார்.
1: எஸ்,
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உள்ளங்கையில்

0: ஐயோ என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேணாம் சாமி.
1: வேணவே வேணாம்.
0: உங்களை ஒருத்தர் ஏற்கனவே கையில வரைஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: எஸ்.

0: பைபிள்ல நீங்க வாசிச்சப்போ அல்லது ஒரு செய்தியை கேட்கிறப்போ அல்லது ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறப்போ உங்களை நோக்கி கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க.
1: ஆமென்.
0: யூ ஆர் எ ரெவலேஷன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு. வெளிப்பாடு. அதான் 1 Corinthians 2:9 வாசிக்கிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன்
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவில்லை,
1: காது கேட்கவும்
0: மனுஷருடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: Your life is totally secured.
1: Yes.
0: முழுமையா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு.
1: பாதுகாப்பா இருக்கு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: உங்க கண்ணு அதை பார்க்கல,
1: காது கேட்கல,
0: உங்க இருதயத்துல
1: அவைகள் தோன்ற கூட இல்லை.
0: ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறாரா?
1: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
0: அதனால நான் சொன்னேன், யூ ஆர் எ ரெவலேஷன்.
1: ரெவலேஷன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் ஒரு வெளிப்பாடு.
1: நான் ஒரு வெளிப்பாடு.
0: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
1: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஆமன் சொல்ல.
1: ஆமென்.
0: நீங்களும் நானும் யாரு?
1: இறை வெளிப்பாடு.
0: இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இந்த பைபிள்ல இருந்து வர்றப்ப அந்த வெளிப்பாடு உங்களை குறிச்சு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: தப்பிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: என்ன செய்ய முடியாது?
1: தப்பிக்கவே முடியாது.
0: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவார்.
1: தூக்கிட்டு போயிடுவார்.
0: அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, அவருடைய நேரம் வர்றப்ப உங்களை தூக்கி போல்ல போட்டு போயிடுவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க தூக்கி போட்டு போக மாட்டாரு, தூக்கி தோல்ல போட்டு போவாருன்ற. நான் சொல்றத கேட்காம இங்கே நடந்து கிடக்க நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு போக மாட்டாரு, உங்களை தூக்கி
1: தோல்ல போட்டுக்கிட்டு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: என்ன அவருடைய நேரத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அந்த வேலைக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: இந்த பூமியில நீங்க இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னா, யுவர் சீசன் இஸ் த ரீசன். Hallelujah.
1: Hallelujah.
0: Your season
1: is the reason.
0: Is the reason.
1: Reason.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் வந்து உங்களை குறிச்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா, நிச்சயமா பேசியிருப்பார்னா இல்ல, பேசியிருக்கிறாரு.
1: பேசியிருக்கிறாரு.
0: இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாரு.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If God has spoken, உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்னா, டெஃபினெட்லி ஹீ வில் மேனிஃபெஸ்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில் அவருடைய நேரம் வர்றப்ப கட்டாயம் உங்களிடத்துல பேசினபடியே அவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: உங்களை அசைச்சுக்கிற முடியாது.
1: எஸ்.
0: நீங்க இந்த மேப்புக்குள்ள இப்பவே வந்துடணும்.
1: ஆமென்.
0: வெரி சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆனா இதை நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவீங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கட்டாயம் அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப உங்களை குறிச்ச தேவ திட்டம், உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும்.
1: தீரும். ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லுங்களே.
1: அல்லேலூயா.
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான கிளைமேட் உங்களுக்கு தருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: நான் வந்து என்னோட நான் 3வது வகுப்பா அல்லது 4வது வகுப்பா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசுல எங்க தாய் மாமா வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பைபிள் எங்க வீட்டில் இருந்துச்சு. நான் கேத்தலிக்காக இருந்தாலும் ஒரு பெண்டிகாஸ்டல் பைபிள் வந்து எங்கள் மாமா தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அந்த பைபிளை வந்து அந்த சின்ன வயசுல எங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து நான் சத்தம் போட்டு என்ன வாசிப்பேன். நான் வாசிட்டு இருந்ததை கேட்ட எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, அவங்க பேரு துளசி அக்கா. அவங்க வந்து அவங்க வாயில் ஆண்டவர் வேர்டை போடுறாரு பாருங்க. அவங்க ஆண்டவர் அறியாத மனுஷியா இருந்தா கூட அவங்க சொல்றாங்க, அப்பா தம்பிய கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு வாசிக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரசங்கியாளர் மாதிரி என்ன செய்யறான் அண்ணா வாசிக்கிறான் அப்படின்னா. யார் மாதிரி வாசிக்கிறான்?
1: பெரிய பிரசங்கியாளர் மாதிரி.
0: எனக்கு அந்த முளைச்சு மூணேல விடல இந்த நண்டுக்கு வந்துச்சு வருங்க ரோசம். சி, நம்மளை போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா
1: பிரசங்கியா
0: கேவலம் அப்படின்னு அன்னைக்கு முடி வச்சாருந்தான் பைபிள.
1: எட்டு வயசுல
0: திரும்ப அந்த பைபிளை நான் திறக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் 30 வயசுல திறக்க வச்சாரு. மூடுறதுக்கே உனக்கு இவ்வளவு தில்லுன்னா உன்னை திறக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்,
0: எந்த கையை வச்சு மூடனியோ அதே கை.
1: எஸ், ஆமென்.
0: என்னுடைய 30வது வயசுல எனக்கான தேவனுடைய நேரம் என் வாழ்க்கையில வந்துச்சு. என்னோட கைரஸ் மொமெண்ட் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு. எனக்குன்னு என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற நேரம் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு.
1: எஸ்,
0: வந்த பாண்டர் manifest ஆக ஆரம்பிச்சார்.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும்.
1: எஸ்,
0: நான் சபா போயிட்டு இருக்கேன்.
1: ஆமென்.
0: சாகுற வரைக்கும் போயிட்டு தான்
1: இருக்கோம். ஆமென்.
0: செத்த பின்னாடியே நாங்க செஞ்ச ஊழியம் பின்னல மாதிரி ஊழியம் செய்யும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அங்க ஒரு சரித்திரம்.
1: ஆமென்.
0: தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
1: வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டுனா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: ஆமென்.
0: அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய நோக்கம் உண்ட தொடங்கும்.
1: ஆமென்.
0: விதை முளைச்சு வர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய திட்டம் manifest ஆகும்.
1: எஸ்,
0: அப்ப உங்களை பார்க்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும், என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில.
1: ஹல்லேலூயா.
0: ஜூடா அம்மா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண்ணா இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு டிராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டை வந்து அவங்க வாசிக்கிறப்போ அந்த டிராக்டில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க வாலிப வயசில் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னா அவன் வந்து நான் உங்களுக்கு பணி செய்ய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அறியாது இருந்த நாட்களில் ஒரு ஃப்ளோவில் அப்படி ஒரு சின்ன தாட் அவங்க மைண்டில் வந்துட்டு போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க.
1: இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியல, எப்போ ஒரு அக்கேஷனில் சொன்னால் மறந்துட்டேன் எப்போ அப்படின்னு
0: அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு ஒரு முதல் பையன் யூதா பிறக்கிறாரு. இவருக்கு சரியாக 12வது முடிக்கிறாரு, முடிக்கல, ஃபெயில் ஆகுறாரு.
1: பிசிக்ஸ்ல 5 மார்க்ல போயிடுச்சு பிச்சுக்கிட்டு.
0: அதனால தாயாருடைய கனவு மருத்துவர் ஆகணும். மகன் பிறக்கிறப்பே கையில வாங்கினதே டாக்டர் செந்தில்நாதன் தான் வாங்கியிருக்கிறாங்க.
1: எஸ்,
0: அவருடைய பேர் செந்தில்நாதன்.
1: எஸ்,
0: அண்ணா ஆண்டவர் +2ல ஃபெயில் ஆக்கி சரியா 12வது படிக்கிறப்ப தூக்கி தோளில் போட்டு
1: போயிட்டார்.
0: தோல்வியில் தோண்ட மகனை
1: தோளில் தூக்கி
0: தோளில் தூக்கி கொண்டு போய்விட்டார்.
1: எஸ்,
0: அம்மா கிடந்து கதறாங்க, டேய் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் வீட்டுக்கு யாரு?
1: மூத்த மகன்,
0: மூத்த மகன்
1: பிரெட் வின்னர்,
0: போயிடாதரா போயிடாதரான்னு அம்மா கதறினாலும் இவர் என்னன்னா, நான் பைபிள் ஸ்கூல் போறேன், டேய் நீ பைபிள் ஸ்கூல் போனா எனக்கு நீ
1: மகன் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்லை.
0: ஆனாலும் அவர் பாட்டு என்னன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு தாய் ரட்சிக்க போட்டாங்க.
1: 4 மாசத்துல ஆண்டவர் சீக்கிரம் ஜெபத்தை கேட்டுட்டார்.
0: அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளோல சொன்னது, எனக்கு ஒரு பையன் இருந்தா
1: எஸ்
0: அவனை நான் ஊழியத்துக்கு என்ன செய்யறேன்
1: அனுப்பி வைக்கிறேன்.
0: ஆண்டவர் அதை பிடிச்சிக்கிட்டாரு பாருங்க.
1: எஸ்,
0: சரியா +2 படிக்க நேரத்துல அந்த தாயாருடைய மனதில் தேவன் கொடுத்த ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் manifest ஆகும்.
1: எஸ்,
0: உங்க அம்மா ஜெபம்ன்றப்போ உங்களை குறிச்சு ஜெபம்ன்றப்போ உங்க அம்மாக்கு உங்களை குறிச்சு ஒரு வேர்ட் இருக்கு.
1: எஸ்.
0: உங்க டாடி ஜெபம்ன்றப்ப உங்களை குறிச்சு உங்க டாடிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு.
1: ஆமென்.
0: பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, தப்பிக்கவே முடியாது.
1: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. எஸ்.
0: உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களை விடாது.
1: விடாது.
0: அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படிதான் உங்களுக்கு நடக்கும்.
1: ஆமென்.
0: நீங்க எங்க போய் கூடாரம் போட்டாலும் சரி, எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த ஜெபம் உங்களை பிடிக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்க தாயார் உங்களுக்காக வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பாட்டில புடிச்சு வச்சிருக்கிறார்,
1: புக்ல எழுதி வச்சிருக்கிறார்.
0: டே அடங்காதவனே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஆண்டவரோட நாம கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல டெவில் வந்து பயங்கர பயங்கர தந்திரசாலி. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வஞ்சிக்கணும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீடு, சொல்லுங்க சீடு.
1: சீடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி நீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் கோதுமை மணி.
1: கோதுமை மணி.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் நீங்க யாரு,
1: கற்பத்தின் கனி,
0: பயாலஜிக்கலா வம்சத்தின்படி, ஆனா தரிசனத்தின்படி நீங்க யாரு,
1: கோதுமை மணி.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் நீங்க கண்மணி. இந்த மணி
1: கண்மணி.
0: ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க என்னன்னா
1: கோதுமை மணி. ஹல்லேலூயா.
0: தி சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். என்ன ரெவலேஷன்?
1: சீடு.
0: நான் ஒரு கோதுமை மணி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. நீங்க வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடிதான் டெவில் வந்து கதைங்கிற கான்செப்ட கொண்டு வர்றான். என்ன கான்செப்ட்?
1: கதை என்கிற கான்செப்ட்.
0: கதை கதை கதை கதை கதை.
1: எஸ்.
0: நம்மளை சுத்தி அதுதானே இருக்கு.
1: எஸ்.
0: இதன் நடுவுல இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கோதுமை மணிகளாக உங்களையும் என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நான் வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரம்மாண்டம்.
1: ஆமென்.
0: இதை நீங்க விசுவாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்க காலத்துக்கு முன்னாடியே கதை விடுற வேலையை ஆரம்பிச்சிருவான். யாரு? நீ யாரு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ எதெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி நம்ப கூடாத காரியத்தை எல்லாம் உங்களை
1: நம்ப வச்சு
0: நம்ப வச்சு நீ எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போக வேண்டியவன் தெரியுமான்னு சொல்லி கற்பனை குதிரையை உங்களுக்குள்ள தட்ட விட்டு பலவிதமான ஆசைகளை உங்களுக்குள்ள வளர்த்து உங்களை நாசக்கடாக்குறதுல அவன் பயங்கரமான கில்லடி. ஆனா நீங்க ஒரு சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கும்னா ஸ்கிரிப்சர்ல இருந்து வருகிற வெளிப்பாட உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும்னா காத்து கருப்பு அண்டாது.
1: ஆமென். அண்டாது.
0: என்ன செய்யாது?
1: காத்து கருப்பு அண்டாது.
0: காத்து கருப்பு அண்டாது. சொல்லுங்க. நான் ஸ்டோரி இல்ல.
1: நான் ஸ்டோரி இல்ல.
0: சீடு.
1: சீடு.
0: நான் கதை இல்ல.
1: நான் கதை இல்ல.
0: நான் விதை.
1: நான் விதை.
0: என் வாழ்க்கைய நான் ஒரு கதையை போல கழிச்சு போட என்னன்னா விரும்பல.
1: எஸ்.
0: அதான் நம்ம தியானிச்ச சங்கீதம் 90 9 வசனம், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல்
1: எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
0: கதையை போல் எங்கள் வருஷங்களை
1: கழித்து போட்டோம்.
0: கழித்து போட்டோம். 20 வருஷம் 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு ஆண்டவரே, நாங்க ஒருத்தர் கூட பின்னாட்களை ரெக்ரெட் பண்ண கூடாது. இந்த இளம் வயசுலயே நாங்க மீனிங்ஃபுல்லா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நாங்க ட்ராக்ல வந்து நிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நான் ஓட வேண்டிய பாதை எனக்கு காண்பிச்சு இலக்குக்கு நேரா என்ன நடத்துங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய பார்வை, தரிசன பாதை.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கதையில எதுவுமே நிஜம் இல்ல. கதையில
1: எதுவுமே நிஜம் இல்ல.
0: ஆனா விதைன்னு வந்தா எதுவுமே பொய் இல்ல.
1: எதுவுமே பொய் இல்ல.
0: உங்கள்ட்ட அவன் சொல்ற கதையில
1: எதுவுமே
0: நிஜம் இல்ல.
1: எஸ்.
0: ஆனா அவருடைய விதையா இருக்கிற உங்களிடத்துல உங்களை குறிச்சு அவர் தருகிற வெளிப்பாடு எதுவுமே பொய் இல்ல.
1: பொய் இல்ல.
0: உங்களை குறிச்சு உங்களிடத்துல பேசுற காரியத்தை அப்படியே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
0: அது என்ன பாஸ்டர் கதை? அது என்ன விதை? கொஞ்சம் புரியலையே.
1: எஸ்
0: கொஞ்சம் புரியற மாதிரி என்ன செய்யுங்களேன்
1: சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு புரியற மாதிரி எங்க பாஷையில என்ன செய்யுங்களேன் சொல்லுங்களேன்.
1: எஸ் எஸ். Hallelujah.
0: நீ காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு மனைவி. அப்படின்னா என்னது?
1: கதை.
0: கதைய பார்த்ததுனால வந்த கதை.
1: எஸ்.
0: கோலிவுட் எஃபெக்ட், பாலிவுட் எஃபெக்ட்,
1: ஹாலிவுட் எஃபெக்ட்.
0: என்ன கதை? இங்க பாருப்புல, நீ தான் என் மனைவி. இங்க வரியா? நீ இல்லைன்னா செத்தே போயிருவேன். கை விட்டுறாத. உனக்காக வீட்டையும் தூக்கி போட்டு நான் என்ன செய்யறேன்?
1: உன் கூட ஓடியாந்துடுறேன்.
0: எனக்காகவா?
1: எனக்காகவா பிள்ள?
0: இந்த கருவாப்பைய எனக்காகவா?
1: உனக்காக தான்.
0: உடனே ஒரு ஃப்ரெண்ட் டயலாக் கொடுவாரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றா.
1: எஸ்.
0: கண்ணுங்களாம காத்துக்கணும்ல நம்ம.
1: எஸ்.
0: நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு.
1: எஸ்.
0: பைபிள் எல்லாத்தையும் விட்டு வருது நமக்காக.
1: எஸ்.
0: அதை காப்பாத்த வேண்டாமா? ஏய் கதை
1: கதை.
0: நாலு டயலாக பார்த்ததுனால இந்த பஞ்சு டயலாக்லாம் வருது.
1: எஸ்.
0: எவனோ எழுதுனவன் டைரக்டர், அவன் யாரோ ஒருத்தன் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். அவன் நடிச்சிட்டு போயிட்டான். அது நிஜம் இல்ல. கதை
1: கதை.
0: அந்த டயலாக் நீ என்ன செய்யாத?
1: நம்பிடாத.
0: நம்பிடாத.
1: நம்பிடாத.
0: பொண்ணு ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, அப்படியே உருகுது உள்ளமெல்லாம். என்னன்னா
1: உருகுது.
0: அந்த புள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா அன்னைக்கு என்னமோ மாதிரி. என்னன்னா
1: தலையே வெடிக்கும் போல இருக்கு.
0: காலையில என்னை 5 மணிக்கு அவ தான் எழுப்பி விடுறா.
1: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
0: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
1: பைபிள் வாசிச்சாடா
0: இன்னைக்கு? ஸ்பிரிச்சுவல் காதல் இதெல்லாம் வந்து.
1: எஸ்.
0: கரிஸ்மேட்டிக் லவ்.
1: எஸ்.
0: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்காங்களாம்.
1: எஸ்.
0: எதுல கனெக்ட் ஆயிருக்காங்களாம்?
1: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்கோம்.
0: சொல்லுங்க கதை.
1: கதை.
0: சரி, காதலி தான் மனைவியா வருவான்றது கதைன்னா விதைன்னா என்ன பாஸ்டர்? மனைவி காதலியாவா?
1: மனைவி காதலி. ஹல்லேலூயா. இதுக்கு அதிகமான கைத்தட்டு வராது.

0: நீங்க காதலிய மனைவியா கற்பனை பண்ணீங்கன்னா சினிமா எஃபெக்ட் அது. என்ன எஃபெக்ட்?
1: சினிமா எஃபெக்ட்.
0: ஆனா உங்களுக்கு வருகிற மனைவி தான் உங்க காதலிங்கிறது அதான் நிஜம்.
1: நிஜம்.
0: எங்க பிறந்திருக்கோ தெரியல, ஆனா பிறந்திருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்க டைம் வர்றப்ப அந்த மனுஷிய உங்க வாழ்க்கையில கத்தர் கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென். ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தானா?
1: நேசித்தான்.
0: ஆனா கதை பிசாசு எப்படி விடுறான் இங்க பாரு, நேசிக்கிறவள மனைவியாக்கு. ஆனா ஈசாக்கு கதை என்ன சொல்லுதுன்னா, மனைவியை நேசி,
1: மனைவியை நேசி.
0: ஏப்பா முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யும் தானே சொல்றேன். முன்னாடி செய்யறத
1: பின்னாடி செய்யும் தானப்பா சொல்ற.
0: ஏப்பா அவளை அவசரப்படுற?
1: எஸ்.
0: அதனால டெவில் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இங்கே பாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வராது. உன்னை எல்லாம் ஒருத்தி பார்த்து சிரிக்கிறதே பெரிய விஷயம், விட்டுறாத.
1: எஸ்.
0: இந்த வாய்ப்பு என்ன செய்யாத,
1: நழுவ விடாதே.
0: டேய், ஆஃபர் தேடி வருதுடா.
1: எஸ். ஆடி ஆஃபர்ரா, பொங்கல் ஆஃபர்ரா, கிறிஸ்மஸ் ஆஃபர்ரா, நியூ இயர் ஆஃபர்.
0: பார்த்த உடனே கனெக்ஷன் கப்புன்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா,
1: yes.
0: So idella story effect, story song adu idunu pandra vela full of distractions. Ana unakkene or nabara kathra enna senjirukkaru,
1: vachirukkaru.
0: Andha nabara andha velai varumbodhu kathra unnudaiya vaalkaiyila kondu varuvar,
1: kondu varuvar.
0: Amen solla.
1: Amen.
0: அதனால பி சீரியஸ். ஏன் வந்து இந்த வயசுல உங்களை ரொம்ப ஈஸியா பிசாஸ் வந்து டைவர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்
1: சங்காரமாகிறார்கள்.
0: போதுமான இன்சைட் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு
1: இல்லை என்றால்,
0: இல்லை என்றால் அல்லது இருந்தாலுமே, இந்த வயசுல இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா பயங்கர
1: ஹெவி,
0: ஹெவியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பெரிய அழகன் அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் உங்க மேல தொடுக்கப்படலை. லைவ்ல இருக்கிற வாலிப பெண் பிள்ளைங்க சொல்றேன், நீங்க அழகிங்கிறதுனால உங்க மேல கண்ணு விழலை. உங்களை குறிச்ச தேவ திட்டம் பெருசு.
1: எஸ்.
0: உங்களுடைய சீசன் வர்றப்ப நீங்க ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்க கூடாது. அதனால அந்த நாய் என்ன பண்ணிருச்சுன்னா,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சு உங்களா? நாய் என்ன செஞ்சிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு. அந்த நாய்
0: மோப்பம் பிடிச்சிருச்சு. மோப்பம் பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி உங்களை காலத்துக்கு முன்னாடியே காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, தந்திரம் பண்ணிருச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க.
1: காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க.
0: என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே?
1: காப்பாத்துங்க,
0: காப்பாத்துங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: சீசனுக்கு நீங்க தேவை. ஆண்டவருடைய நேரம் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும்,
1: வந்தே தீரும்.
0: அந்த தருணத்துக்கு நீங்க தேவை. இந்த வாலிப கூட்டத்துக்கு நாங்க தேவை. அதனாலதான் எங்களை ஆண்டவர் முன்குறிச்சு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கருவியா பயன்படுத்துறார்.
1: எஸ்.
0: இதே போல இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அதற்காக உங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத அந்த நாய் என்ன பண்ணிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சு.
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: பர்பஸோட என்ன செய்ய கூடாது? கனெக்ட் ஆகவே
1: கூடாது.
0: கூடாது. திசை மாறணும். திக்கு தெரியாம என்ன செய்யணும்?
1: அலையணும்,
0: அலையணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மக, ரொம்ப டெண்டர் ஏஜ்லயே, யங் ஏஜ்லயே எங்க செய்தில அப்படி ஈர்க்கப்பட்டு அப்பா அப்பான்னு உயிரை விடுவா. அடிக்கடி போன் பண்ணி
2: ஏசப்பானாலே அழுதுருவா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு தீவிரமான ஒரு நேசம் வச்சிருந்த மக. வாரத்தில் எப்படியாவது ஒரு நேரம் என்னோட பேசிடுவா, அப்பா எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நேரடியா ஒரு முறை அவங்க இருந்த தேசத்துக்கு நான் போயிருந்தப்போ அவ என் போனை வாங்கி அந்த போன்ல அவ பேரை அழிச்சிட்டு அவளே டைப் பண்றா, டாக்டர் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறான். என் பேர் இருக்கக்கூடாதுப்பா, உங்க மகன் தான் இந்த போன்ல இருக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தூரம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவனுடைய பாதையில நாட்டம் உள்ள மகளா, அதி தீவிரமான வாஞ்சை ஆண்டோர் மேல, ஆண்டோர் மேல. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய காலிங் இந்த மக மேல இருக்கு, இவளுடைய நாட்கள் வர்றப்ப இவ எப்படி எப்படி பிரகாசிப்பான் நமக்கு என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை குறிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்கள்ல, வயசு இப்ப 18, சிக்க கூடாத வலையில என்ன பண்ணியாச்சுன்னா சிக்கன உடனே. இப்ப எப்படி சிக்கல் எடுக்கிறதுன்னு என்னன்னா
1: தெரியல.
2: அப்ப ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை டெவில் டார்கெட் பண்றான்னா, இது தீவிரமா இருக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, இது பயங்கர ஆர்வமா இருக்காங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல. சோ நீங்க இது போல அவருக்கு எடுத்த காரியத்துல நாட்டமா இருக்கிறத பாக்குற டெவில் என்ன பண்றான்னா, எப்படியாவது உங்க காலத்துல நீங்க பிரகாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை நாசம் பண்றதுக்காகவே வலையில பிடிச்ச என்ன செஞ்சிடறான்,
1: சிக்க வச்சிடறான்.
2: ஆனா இந்த இந்த இந்த நோக்கத்தினாலதான் இந்த பாடுபடுத்துறாங்கிறது தெரியாம யங் ஏஜ்ல இந்த பிடியில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்க நிறைய பேர். விட்டா உங்கள்கிட்ட உட்காந்து கூட நான் பர்சனலா நீங்க உங்க மனசு திறந்து என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், பேசலாம், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளவு கதை சொல்லுவீங்க தெரியுமா, எக்கச்சக்கமா வரும் ஸ்டோரிஸ் வந்துட்டு. ஆனா தேங்க் காட் இந்த மாதிரி கூட்டத்துல தான் ஆண்டவர் டெலிவர் பண்றாரு, இந்த மாதிரி கூட்டத்துல தான் விடுவிச்சு உங்களை டிராக்குக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு, திட்டத்துக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு. வாலிபர்களுக்கு நாங்க ஊழியம் சேர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா எங்களுக்கு. அப்படியே சமீபத்துல சில தம்பிமார் எங்க கேம்ப்ல வந்து ஜபத்தோடு நடந்த 5 நாள் கேம்ப்ல தொடப்பட்டு ஒரு 3 பசங்க நினைக்கிறேன், 3-4 பசங்க தான். அப்பா எங்கள் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுதுப்பா, ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், பேசணும்ப்பா, டைம் கொடுங்க அப்படின்னு. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தில் இருந்தப்போ ஒவ்வொருத்தனா என் ரூமுக்கு வந்தான், வந்து உட்காந்து ஒவ்வொருத்தனும் அவனுடைய கட்டிச்சோர் அவுக்குறான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சர்றா சொல்கிறா என்ன தெரிஞ்சா தானே சொல்லு அப்படின்னா, அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்லாம் சொல்கிறானுங்க, பயங்கர டர்ட்டியான லைஃப். அப்ப நான் பொறுமையா நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். தானே இப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுல, இனிமேல் ஒழுங்காக வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்களை தட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, எப்பா நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்தோம்னா எங்க கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு
1: நினைச்சோம்.
2: அருவறுக்காம முகம் சுளிக்காம எங்களுடைய காரியத்தை நீங்க பொறுமையா கேட்டு எங்களை சரியா ஆண்டவருக்கு நேரம் நீங்க நடத்தினது எங்க மனசு ரொம்ப என்னன்னா தொட்டுருச்சு. 3 பேரும் பைபிள் ஸ்கூல் போற மாட்டானுங்க.
1: ஆமென்.
2: பைபிள் ஸ்கூல்ல இருக்கான், மோகன் சென்னை பைபிள் ஸ்கூல் டீம்ல இணைஞ்சு ஃபுல்ல சீரியஸா இருக்கானுங்க மினிஸ்ட்ரியில.
1: ஹல்லேலூயா.
2: விழுந்தவன் எழுகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் தன் பாதைக்கு
1: திரும்பினது இல்லையோ.
2: திஸ் இஸ் யுவர் டைம்.
1: எஸ்.
2: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென்.
2: ரிபென்ட்.
1: எஸ்.
0: அருமையான வாய்ப்பு. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு.
1: எஸ்.
0: வருகிற காலத்தின் தேவை நீ.
1: எஸ்.
0: உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை சந்திக்க விரும்புறார்.
1: ஆமென்.
0: அதற்கான அபிஷேகம் உங்க மேல இருக்கு.
1: ஆமென்.
0: அதற்கான தெரிந்து கொள்ளுதல் உங்கள்ட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதற்கான காலிங் உங்க மேல இருக்கு. இது கோடியில ஒருத்தனு கிடைக்கிற வாய்ப்பு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சீட் உங்க மேல விழுந்திருக்கு.
1: ஆமென்.
0: அதனாலதான் இந்த கேம்புக்கே நீங்க வந்திருக்கிறீங்க.
1: எஸ்.
0: இதுக்காக உங்க அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க பாஸ்டர் ஜெபிச்சிருக்கிறார். இன்னும் யாராரு ஜெபிச்சாங்கன்னு எனக்கு என்ன செய்யல
1: தெரியல.
0: தெரியல. நீங்க வேணும் ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.

0: உங்க வயசுல எல்லாம் என்னோட யங் ஏஜ்ல எனக்கு அதிகமா என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னன்னா கதை புஸ்தகங்கள். கதை புஸ்தகம்னா கண்ணாபின்னு வாசிப்பேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சாண்டில்யன் ஒருத்தர் இருந்தார். சாண்டில்யன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசுல சாண்டில்யன் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் பைபிளோட பெருசு பெருசா இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, கடல் புற பாகம் 1-2, யவனராணி பாகம் 1-2, ராஜமுத்திர, இந்த மாதிரி 1000+ பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும். 2 நாளில் முடிச்சிருவேன். அப்படின்னா சாப்பிட்றப்ப கூட இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பாலகுமாரன், இந்த மாதிரி சில எம்எஸ் உதயமூர்த்தியோட மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து, நீ தான் தம்பி முதலமைச்சர், நம்பு உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்ச நம்பி நம்பி தெருவுக்கு வந்தவன். எங்க வந்தவன்?
1: தெருவுக்கு.
0: அதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியாம சுத்துங்கடான்னு சொல்லி விட்டு கடைசியில் எங்க வந்துட்டேன்னா
1: தெருவுக்கு.
0: பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருந்தார், மனதில் உறுதி வேண்டும்னு, பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த படம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுனால எங்கள் ஊரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இருந்த கிராமத்தில் 7 முறை பார்த்தேன். ஃபஸ்ட் ஷோ, மேக்னி ஷோ, ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2 நாள் தான் போடுவாங்க. அந்த 2.5 நாளில் 7 நேரம் பார்த்தேன், திரும்பி திரும்பி பார்த்தேன். எந்தளவு அந்த ஸ்டோரி வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்க. இப்போ டெவில் என்ன பண்ணிட்டான், இவன் கதைக்கு மயங்கரவன் சொல்லி கதையை நம்ப வச்சே கழுத்தறுத்துட்டான். எதை நம்ப வச்சு?
1: கதையை நம்ப.
0: நான் கதையை நிஜம்னு நம்பி வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டேன், அடி வாங்கிட்டேன். அப்புறம்தான் ஆண்டவர் வந்து டே நீ விதை அப்படிங்கிற காரியத்தை சொன்னாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்னது எதுவுமே பொய்யாவே போல.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நல்லவேளை கதையை நம்பினவனே ஆண்டவர் டே நீ வெதடா அப்படின்னு சொன்னதை விசுவாசிச்சதுனால எனக்கான நேரத்தை கத்தர் தந்தார், எனக்கான கிளைமேட்டை கத்தர் தந்தார், முளைச்சு ஒளி வந்தேன்.
1: ஆமே,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கதைக்கு எண்ட் என்னது? கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்
0: சொல்லுங்க. கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்.
0: கதைன்னு ஒன்று இருந்தால் கிளைமேக்ஸுக்கு வந்துதான் என்னன்னா
1: ஆகணும்,
0: ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பாக நினைச்சுங்க
1: கொடுப்பாங்க,
0: கொடுப்பானுங்க இல்லை? கதை என்ன, காணி எங்க வந்து ஆகும்?
1: முடிவுக்கு,
0: கிளைமேக்ஸ்க்கு வந்து ஆகும்,
1: கிளைமேக்ஸ்க்கு.
0: ஆனா நீங்க வெதைனா உங்களுக்கான கிளைமேட் வந்தே தீரும்,
1: வந்தே தீரும்.
0: நீங்க கிளைமேக்ஸ்க்கு பிறந்தவன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலுக்காக பிறந்தவன். உங்க கிளைமேட் வந்தே
1: தீரும், தீரும்.
0: ஆமென். அந்த கிளைமேட் வர்றப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வாரியரை கத்தர் வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தாவீது வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு?
1: கொஞ்ச ஆடுகளை.
0: அவனை எல்லாரும் யாருன்னு நினைச்சாங்க?
1: ஒரு மேய்ப்பன்.
0: ஆனா சிங்கம் வந்தா தெரியும் அவன் யாருன்னு.
1: எஸ்,
0: கரடி வந்து ஒரு ஆட்டை கவ்வுனா தெரியும் அவன் யாருன்னு.
1: யாருன்னு?
0: அவன் மேய்க்கிற மேய்ப்பன் இல்ல, அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி.
1: எஸ்,
0: அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்,
1: அல்லேலூயா.
0: சோ உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை தந்தவர், உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு கிரியை செய்ய தேவையான கிளைமேட்டையும் உங்களுக்கு தருவாரு.
1: ஆமே, தருவாரு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எந்த கால சூழ்நிலைக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அந்த கால சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தே தீரும்,
1: தீரும், தீரும். Hallelujah, Hallelujah.
0: ஏலா பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, என்னடா ஆடு மேய்க்கிறவனே, உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிறாங்க. நீ ஆடுகளோட இருக்கிறவன், இந்த சண்டை கத்தி கப்படா எல்லாம் பார்த்து பயந்துடாத தம்பி, பயந்துடாதரா. அண்ணன் எலியா சொல்றேன், பயப்படாத, அண்ணன் கூட இருக்கேன், பயப்படாதரா. சின்ன பையல அவன் அவன் என்ன சொல்றானா, அண்ணே உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது,
2: இது நமக்கு பிடிச்ச கிளைமேட்.
1: எஸ்,
2: இந்த கத்தி கப்படா, இந்த ராணுவம், இந்த யுத்தம், இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கிளைமேட். இன்னும் சொல்ல போனா, இதை கேட்டவொடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னமோ பண்ணுது. என்னைய உன் நேரம் வர்றப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்னமோ பண்ணும். உன் காலிங் வந்து உன்னை பாட என்ன செய்யும்னா
1: படுத்தும்.
2: அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியனர் சொல்லுவாரு, இதுதான் நீ சஞ்சரிக்க வேண்டிய மண்டலம்.
1: மண்டலம், மண்டலம். ஹல்லேலூயா.
2: பைபிள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கான எந்த பேக்ரவுண்ட் எனக்கு என்னன்னா இல்ல. ஆனா பைபிள் ஸ்கூல் போய் முதல்ல ஒரு 6-7 மாசம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா வேதத்தை வாசிப்பேன், நான் பாட்டில் போவேன் வருவேன், அவ்வளோதான். ஆனால் எந்த கிளைமேட்டில் நான் இருக்கணுமோ அந்த கிளைமேட்டில் என்னை ஆண்டவர் தூக்கி போட்டப்போ எனக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருந்த அவருடைய காரியம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: ரோட்டில் வர்றப்ப என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு பாசி பேர் டப்பால் இருக்கிற வரைக்கும் அது வெறுமனை பாசி பேர். ஆனால் அதே பாசி பேரை ஒரு ஈர துணியில் தண்ணியை தெளித்து வச்சிங்கன்னா அது முளைச்சி வந்துடுது. அதே போல உங்களுக்கான கிளைமேட்ல ஆண்டவர் உங்களை வைக்கிறப்ப உங்களுக்குள்ள அவர் விதைச்சிருக்கிற அவருடைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகி முண்டிக்கிட்டு வெளியில வரும்.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: அப்ப உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா
1: பிரம்மாண்டம்.
2: அப்ப நம்ம என்னடா சாதாரண ஆளுன்னு என்ன செஞ்சோம்,
1: நினைச்சோம்
2: சர்வ சாதாரணமா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோமே, இப்போ
1: சங்காரம் பண்றமே. எஸ், ஹல்லேலூயா.
2: அப்படி அந்த இடத்துக்கு போன உடனே தாவீதுக்கு பாத்தீங்கன்னா பரபர துரு துருன்னு வர்றான்.
1: ஆமே.
2: டேய், ஏன் கிளைமேட் அது?
1: ஆமே.
2: யார் கிளைமேட்
1: அது? ஏன் கிளைமேட்ரா?
2: அதனால டேவிடுக்கு அந்த இடத்துல நிக்கிறப்ப அவருக்கு பயமே என்னன்னா
1: இல்ல.
2: ஹல்லேலூயா.
1: அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி.
2: உங்க கிளைமேட்ல நீங்க நிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆளுகையை எதிர்த்து நிக்க எந்த அந்தவார சக்தியாலும் முடியாது.
1: முடியாது.
2: சும்மா பாதாள கிட்டு கிட்டுன்னு நடுங்க உங்களை கண்டாலே, என்னடா இவன் கிளைமேட்டுக்குள்ள வந்துட்டான், இனிமே இவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமைய எதிர்த்து நிக்க நம்மளால
1: முடியாது,
2: முடியாதுன்னு தரிகட்டு
1: ஓடுவான். ஹல்லேலூயா.
2: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைச்சாரா? தண்ணீரை படைச்சிட்டு மீனை படைச்சாரா?
1: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைக்கல, தண்ணீரை படைச்சிட்டு தான் மீனை படைச்சாரு.
2: புல்லுகளை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குனாரா? வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்குனாரா?
1: வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்கினார்.
2: ஹல்லேலூயா. மீனை படைச்சவர் அது துள்ளி குதிக்க தேவையான சூழலையும் தந்தார்ல,
1: தந்தார்.
2: உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய தேவையான காலத்தையும் நேரத்தையும் தருவாரு,
1: தருவாரு, தருவாரு.
2: அந்த நேரத்துல உங்களை பார்க்கிறவனுக்கு தெரியும்.

0: அந்த அழைப்பு.
1: எஸ்
0: உங்களுக்கான கடவுளுடைய நேரம் வர்றப்ப வேலை செய்வார் பாருங்க உள்ளுக்குள்ள. நீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆமென் சார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு பயமே என்ன செய்யாது?
1: வராது.
0: நீங்க ஒரு கோழையா, ஒரு பயந்தாங்கோழியா, ஒரு தொட நெடுங்கியா, பத்தோட பதினொன்னா, உப்புக்கு சப்பானியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போக போறீங்களா? அல்லது உங்க மேல இருக்கிற அழைப்பை இனங்கண்டு உங்களுக்கான நேரத்துல சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசையா?
1: சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசைப்படுறான்.
0: யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி கெத்தா எந்த பயமும் இல்லாம சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல. யோசேப்ப ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து ஃபேரோ முன்னாடி நிறுத்துறாங்க. ஃபேரோ சொல்றாரு, எப்பா ரெண்டு சொப்பனம் வந்துச்சு. எல்லாத்தையும் சொன்னேன், ஒருத்தனுக்கு அர்த்தம் என்னன்னா
1: தெரியல.
0: என்னமோ நீ ஏதோ சொப்பனம் கண்டு அர்த்தம் சொல்லுவாமே. நல்லா உன்னை குறிச்சு நல்லபடி என்ன செய்யறானுங்கண்ணா
1: எல்லாரும் சொல்றாங்க.
0: உடனே யோசேப்பு, அரசே அடியனை மன்னிக்க வேண்டும், ஏதோ ஜெயில வந்தேன் அவங்க ஆளு ஏதோ சொன்னாங்க, நான் பாட்டில் அடிச்சு விட்டேன் அப்படியே நடந்துருச்சு. அதை போய் பெருசாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் என்னன்னா?
1: இல்லைப்பா.
0: தயவுசெஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்தானா?
1: பயப்படல.
0: என்ன சொப்பனும் உங்களுக்கு? என்னாச்சு? எத்தனை நாள் தூங்கல? ரெண்டு நாளாவா? ம், டெய்லி வந்துச்சா? ரெண்டு சொப்பனம் வந்துச்சா? வேற வேறு சொப்பனமா? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, எல்லாத்துலேயுமே ராஜாவை ஆசீர்வதிக்கிற ராஜரீகம்.
1: ஆமே. ஹல்லேலூயா.
0: ஏய், நான் தாண்டா ராஜா இங்க, நீ என்னடா ராஜாவுக்கே ராஜா மாதிரி பேசுற?
1: யோ, இது ஏன் கிளைமேட்டியா? ஆமே.
0: இதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்.
1: எஸ்.
0: ஏன் கிளைமேட் வந்தா ஏன் கிளைமேட்டுக்கு நான் தாயா ராஜா?
1: ஆமே.
0: பகல் வந்தா பகலுக்கு சூரியன் தாயா ராஜா? இரவு வந்தா இரவை ஆளுகிற சுடராகிய சந்திரன் தாயா ராஜா?
1: ஆமே.
0: அதனால ஏன் கிளைமேட் வந்தா நான் தாயா ராஜா? உங்க கிளைமேட் வர்றப்ப உங்களோட போட்டி போட இன்னொருத்தன் இல்ல.
1: இல்ல இல்ல.
0: அதனால டெவில் என்ன பாக்குறான்? உன் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன் வாழ்க்கை என்ன செய்யணும்னா வேஸ்ட் பண்ணி உன் காலத்துல என்ன பண்ணணும்? உலகம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு நீங்க ஆகாதவன் இல்ல, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்ல, நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்.
1: எஸ்.
0: ஆட்ட நாயகன் இல்லாம ஆட்டமே இல்ல.
1: ஆமென்.
0: கதாநாயகன் இல்லாம கதையே இல்ல.
1: ஆமென்.
0: விதை இல்லாம விளைச்சல் இல்ல.
1: எஸ்.
0: நீங்க இல்லாம தேவன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பல. உங்களை கொண்டுதான் தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். He needs you.
1: You.
0: உங்க காலிங்க யாரு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களை குறிச்சு தேவன் பேசி இருக்கிற காரியத்தை யாரு விமர்சனம் பண்ணிருந்தாலும்
1: பரவாயில்ல.
0: தேவன் உங்களை குறிச்சு சொன்னதே. யார் என்ன சொன்ன என்ன, எத்தனை பேர் எப்படி கிண்டல் பண்ணாலும் தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச காரியம் கண்டிப்பா உண்டும்
1: உண்டும்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப உங்க அப்பாவே பார்ப்பார், என்னடா டேய் நாமத்த மகனே, என்னடா இது,
1: என்னடா
0: என்னடா நடக்குது.
1: எஸ்.
0: இல்லை.

0: தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நான், ஒரு தீர்க்கதரிசி நான், கடைசி கால திருச்சபையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற அவருடைய சுவிசேஷகன் நான், ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான், டீச்சர் நான் தான், ஹல்லேலூயா சொல்லுங்க,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: பாக்கியம்,
1: எஸ்,
0: பெரிய
1: பாக்கியம்,
0: பாக்கியம். அதனால டெவில் என்ன பண்றான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ தடுமாறணும், தடம் மாறிடணும், ட்ராக்கை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனால செட்யூஸ் பண்ணி நம்மளை மயக்கி நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சின்ன வயசுல என்ன பண்ணி போட்டுறான்னா, நாசக்காடு பண்ணி போட்டுறான்.
1: எஸ்,
0: ஆனா உங்க வயசுல இது போல எங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரு என்னன்னா, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நீங்க இப்ப இருக்கிற காலம் பொற்காலம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: என்ன காலம்?
1: பொற்காலம்.
0: அதனாலதான் இந்த மாதிரி வாரத்தோட யூத் மீட்டிங் எல்லாம் வச்சு விதவிதமான அபிஷேகப்பட்ட தேவதாசர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சரியான ட்ராக்குக்கு நேர கொண்டு வந்து விடுற பாக்கியம் எனக்கெல்லாம் அந்த நாட்கள் என்னன்னா இல்ல. அந்த கிளைமேட்ல என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலிங்க கொடுத்து அந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய கிளைமேட்டையும் தந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்.
1: ஆமென்.
0: கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இப்பொழுதும் காலம் கட்டு போல இன்னைக்கே வந்துரு.
1: இன்னுமா என் பேர்
0: விழுந்துட்டிக்க, ஆனா இன்னைக்கு உன்னை திரும்ப எழுப்புறேன். நான்
1: அப்பாவின் நண்பை, நான்
0: எந்த ஏரியால விழுந்தியோ அதே ஏரியால ஆண்டவர் எழுப்ப தயார்.

0: தேடி வந்து டேய் ஆதாமே எங்கடா இருக்கேன்னு கேட்டாரா?
1: கேட்டாரு.
0: தெரியாம அவர் படைச்ச தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற அவனை கண்டுபிடிக்க முடியாது அவரால.
1: முடியும்.
0: ஆனாலும் ஏன் கேட்டாருன்னா ஆதாமுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. டேய் எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்கிற,
0: எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: அதே இடத்துல தான் பிசாசு அவனுடைய வஞ்சனையில விழுந்த பிள்ளைங்களையும் வச்சிருக்கிறான். நீ எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு போகாம தூக்கி தோல்ல போட வந்திருக்கிறார் இன்னைக்கு.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடினேன்.
0: எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தா.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடி.
0: என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல,
2: இயேசு அப்பா உம்மை விட்டு
0: இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார்,
2: தோடினேன்
0: மன்னிக்கிறார்.
2: இயேசு

0: நாளைக்கு ஓடுவ, எவ்வளவு நாளைக்கு நீ மறப்ப, எவ்வளவு நாளைக்கு இந்த நாடகத்தை நீ ஆடுவ? யாரும் பார்க்கல, ஆனா நீ ஆடுற நாடகத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் மன்னிக்க விரும்புறேன், ஆனா நீ மனம் திரும்பினா அழிச்சு கழிச்சு
1: புது ஆட
0: இந்த ராத்திரியில இருந்து.
1: வெரி
0: சிம்பிள், வெளியில வர முடியல ஆண்டவர், வெளியே கொண்டு வாங்க,
1: கொண்டு வாங்க.
0: வேற யாரும் வரைஞ்ச வட்டம் இல்ல, உனக்கு நீயே வரைஞ்ச வட்டம்,
1: வட்டம்
0: ஈஸியா வரைஞ்ச. ஆனா வெளியில வர உனக்கு என்னன்னா தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உள்ள வந்து தூக்க
1: விரும்புறாரு.
0: எனக்குள்ள வாங்க ஆண்டவரே,
1: வாங்கப்பா
0: எனக்குள்ள வாங்க.

0: பண்ணிருந்தாலும் மன்னிக்க நான் தயை பெருத்தோரா இருக்கிறேன். நீ மனசாபப்படுவேனா? இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் மன்னிய மாட்டவரேன்னு நீ என்ன நோக்கி கதறுவேனா? உன்னை தூக்கி தோல்ல போடும்படி நான் வந்திருக்கிறேன். சத்ருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. விழுந்தாலும் எழுந்திருக்க கூடிய ஊழியத்தை எனக்கு செய்ய ஆண்டவர் உண்மையிலவர்.
1: அப்பா என்ன சொல்ல?
0: சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ அம் சாரி.
1: ஐ அம் சாரி.
0: வெளியே சொல்ல முடியாத வெக்க கெடு, பரவாயில்ல பாஸ்டர், கேவலமான விஷயம், பயங்கர அசிங்கம், பரவாயில்ல. சாம்சனோட காரியம் தான். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும்.
1: இன்னைக்கு
0: ராத்திரி இந்த செஷன்ல இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம். உங்களோட ஆண்டவர் பேசுவார்னா, உங்களை குறிச்ச திட்டத்தை மனசுல வச்சு, உங்களை குறிச்ச பெரிய நோக்கத்தை மனசுல வச்சு, சீரியஸா கையை தூக்கி சரண்டர் ஆயிருங்க. இந்த இரவே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார். அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே தூக்கி தூர போட்டு அப்படியே ஸ்லேட்டை கிளீன் ஆக்கிடுவார்.
1: நாளையில
0: இருந்து ஆண்டவரை புதுசா எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சரண்டர் பண்ணுவீங்கன்னா, இந்த இரவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புறாரு.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: எதை விட்டு உன்னால வெளியே வர முடியாம நீ போராடுறியோ, அதை விட்டு இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்கம் வந்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுங்களேன்.

இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்யறாரு. தூக்கி தோள்ளப்பட

0: இன்னும் நேசிக்கிற, இன்னும் உன் மேல பிரியமா இருக்கிற
1: அப்பா
0: அன்பே, அவருக்கு நீ முழுசா வேணும்.
1: என்ன சொல்ல
0: அவருக்கு நீ முழுசா வேணும். நீ வேணும் அவருக்கு, நீ வேணும் மகனே, நீ முழுசா வேணும் மகளே.

0: என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரா பாஸ்டர்? ஆமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஒருத்தன் மந்தையில மேய்ச்சிட்டு இருந்த அவனுடைய ஆட்டை ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருச்சான். நல்ல இந்த இடத்துல கொத்திருச்சு. அவ்வளோ பாய்ச்சினானே அந்த விஷம் பரவுனா அந்த ஆடு என்ன செய்யணும்?
1: செத்துறணும்.
0: அதனால ஆடு செத்து போக போகுதுன்னு அவன் அந்த ஆடை பார்த்துட்டு இருந்தா அது தொடர்ந்து புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் முகத்தை பார்க்குறான், பாம்பு கொத்துன அந்த காயம் பீக்கம் எல்லாமே இருந்திருக்கு. என்னடா கொத்து வாங்கினாலும் தொடர்ந்து என்ன செய்தேன்னா ஆடு புல்ல மேய்தே. அடுத்த நாள் பார்த்துருக்கிறான், நல்ல முகம் வீங்கி இருந்திருக்கு ஆட்டு. அடுத்த நாள் அது சாகலை. மூணாவது நாள் பார்த்துருக்குறான், லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது, மெல்ல மெல்ல அந்த வீக்கம்லாம் வத்தி ஒரு நாலஞ்சு நாளில் பார்க்குறான் அது இயல்பு நிலைமைக்கு அந்த ஆடு தானாகவே என்ன செஞ்சிச்சுன்னா வந்துச்சு. அப்போ என்னடா ரகசியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு அந்த ஆடு ஏன் சாகலை அப்படின்னா, அந்த ஆன்டி வெனம், அந்த பாம்பு கடிச்ச விஷம் முறிவு, அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே ஆட்டு ரத்தத்தில் தானா?
1: Amen. Hallelujah.
0: உங்களை பாம்பு கொத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒண்ணும் பண்ண உனக்கு ஒண்ணு ஆக. நாலு நாள் வலிக்கும், இன்னொன்னு இருக்கும், நீ சாக மாட்டேன், நீ சாக மாட்ட. என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மன்னிச்சு உன் மனசை அப்படி கிளீன் ஆக்குறார், நிம்மதியா தூங்குவார். நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல கன்ஃபஸ் பண்ற ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். தடைய உடைக்கிறாரு இந்த ராத்திரி, தடைய உடைக்கிறாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்குற, நீ விழுந்து கிடக்குற அந்த பாவ சேற்றில இறங்கி வந்து தூக்குறாரு. பாம்பு கொத்தி இருக்கலாம், பாம்பு உன்னை தீண்டி இருக்கலாம், ஆனா ஒரு சேதம் இல்லாம உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், விஷத்தை முறிச்சு போடுகிற ரத்தம் உன்னை மறுபடியும் ஆண்டவர் தூக்குறார். நீ வேணும் அவருக்கு, வேணும். அந்த காயத்தோட திரும்ப வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறப்ப அந்த ஆடு கன்னத்துல ஒரு ஸ்காரு, ஆடோட கன்னத்துல ஒரு ஸ்காரு. அந்த ஸ்கார் இருந்தாலும் அந்த ஆடுதான் இந்த தலைமுறைக்கான ஸ்டார்.
1: எஸ், ஆமென்.
0: இன்னைக்கு நீ பிரச்சனைக்குரிய நபர், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள மாற்றம் அடைஞ்ச நீ உன்னோட சீசன்ல பிரகாசிக்கிற நட்சத்திர, நீ தான் ரியலான ஸ்டாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த தலைமுறைக்கு நீ தான் தேவை. இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த இருள பிரகாசிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். உன் மேல அந்த காலிங் இருக்கு, உன் மேல அந்த அழைப்பு இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிச்சு அந்த பாடத்தோட அந்த அனுபவத்தோட அநேகருக்கு நீ ஊழியம் செய்வ, அநேகரை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார் மகனே. இன்னைக்கு ராத்திரி அழிச்சு கழிச்சு புதாட்ட அல்லேலூயா. மனதார ஆண்டவர்ட்ட சாரி கேளுங்க, தேங்க்யூப்பா.
1: மாம்ச இச்சை
0: சாரி ஆண்டவரே, I am sorry. நான் செஞ்சிட கூடாது. நான் உங்களை ஏமாத்திட்டேன்.
1: Yes Lord.
0: நான் உங்களை சீட் பண்ணிட்டேன்.
1: Yes Lord.
0: இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க.
1: Yes.
0: இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ராத்திரி வேலையில இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. நீங்க கேட்கிற பொழுதே ஒரு புது வல்லமை உங்க மேல இறங்குது. நீங்க சின்சியரா கேட்கும் பொழுதே ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்ப ஆண்டவர் உங்க மேல ஊத்துறாரு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபயரை ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகத்தை நீ அனுபவிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்து அந்த வல்லமைய இந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் புதுப்பிக்கிறார். இதோ புதிய பாஷைகளை தர்றாரு. புதுபலன் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, நீ இழந்த ஆதி அன்புக்கு நேராக இந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் மீண்டும் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், இதோ இந்த ராத்திரி வேலையில உன்னை மீண்டும் தூண்டி விடுகிறார். அந்த ஆதி அன்பு, அந்த அக்கினி அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை, இதோ மறுபடியுமாக உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒரு விசை மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Pa. விட்டு கொடுக்கிற உங்க மேல அந்த அக்கினி மூழுகிறது. அந்த நெருப்பை ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார். எலும்புசியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக தூசியை உதறிவிட்டு எலும்புசியோனே. Get him to see on air!

0: அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார்,
1: தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புகிறார், மேய்ப்பர்களை எழுப்புகிறார். நீந்தா அந்த ஊழிய அபிஷேகம்
0: இறங்கி வருது மகனே. தேங்க்யூப்பா.
1: இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே பிள்ளைங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுவேன் சொன்னீங்களே, ஊற்றுங்க ஆண்டவரே.
0: ஜீசஸ் ஜீசஸ்

0: தகர்க்கப்பட்ட
1: பலிபீடங்களை
0: செப்பனிடுகிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு, செப்பனிடு. நீ இழந்த அக்கினிய, நீ இழந்த அந்த அனலை இதோ இதோ இதோ ஆண்டவர் மீண்டுமாய் தருகிறார். அந்த தரிசனம், அந்த சொப்பனம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த இரவிலிருந்து இந்த நாளிலிருந்து மீண்டும் உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மன கண்களை இந்த தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த தலைமுறைக்கு பரிமாற விரும்புகிற ரசம் உனக்குள்ள ரிலீஸ் ஆகுது மகனே.

0: வேண்டும்.
1: விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க.
0: பலிபீடத்தில் அக்கினே அவியாமல்
1: அடக்கிக்கிறார்.
0: உன்னை
1: அடக்கிக்கிறார். உன் டாடி
0: இருக்கவே,
1: உன் டாடி மடியில விழுந்துரு.
0: பலிபீட,
1: உன் டாடி கையில விழுந்துரு. உன் டாடி மார்பில சாச்சுக்கோ.
0: எரிந்து கொண்டே
1: விழுந்துரு.
0: இரு

0: வேண்டும்.
1: இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு இல்லாம நீ ஜெபம் பண்ணுவே.
0: முழுவதும் விடியற் காலமட்டும்
1: ஆண்டவர் உறவை
0: மீட்டெடுக்கிற
1: மீண்டும் உன் டிராக்குக்கு வர்ற நீ இன்னைக்கு ராத்திரியில இருந்து
0: வேண்டும். ஆனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே.
1: இந்த வயசுல ஆண்டவரே
0: ஆதி அன்பு குறையா.
1: இந்த வயசுல
0: அழவே
1: இந்த நெருப்பை போட்டுருங்கப்பா.
0: ஆனலாய் தனலாய்
1: நேரம் உங்க நினைவா
0: இருக்க வேண்டும்.
1: நேரம் உங்க இயக்கத்தோட வலது பக்கம் இடது பக்கம் சாயாம சரியா உங்க பின்னாடி ஓடி வர ஒவ்வொரு மகனுக்கும் உதவி

0: இழந்த அக்கினி மீண்டும் மூழுகிறது. நீ இழந்த அந்த அக்கினி மறுபடியும் உன்னுடைய இருதயத்துல மூழுகிறது. அந்த அனல், இந்த அனலை நீ ரொம்ப நாளா தொலைச்சிட்ட, இந்த அனலை நீ ரொம்ப நாளா இழந்துட்ட, அந்த அனலை, அந்த அனலை இந்த நாள்ல ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார். அந்த பலிபீடத்தில் அக்கினி, அந்த பலிபீடத்த அக்கினி, அந்த பலிபீடத்த அக்கினி மறுபடியும் உனக்குள்ள பற்றி எரிய தொடங்குகிறது, பற்றி எரிய தொடங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி நீங்க போடுங்க ஆண்டவரே. Fresh on a fire, fresh fire,
1: anal moondi adiye naatkol, analai analai irukave
0: vittu kudu magane, konja vittu kudu magane, aaviyanar konja vittu kudu.

0: நீங்க தான் விடுதலையை கொடுக்கணும். ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். விடுதலையை கொடுக்க எதை விட்டு பிள்ளைங்க வெளியில வர முடியல, அதை விட்டு வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே உங்க ஊழியம் தேவைப்பா, இந்த தலைமுறைக்கு உங்க தேவை ஆண்டவரே.
1: ஆனால
0: இந்த தலைமுறைக்கு உங்க தேவை

ಇದು ಮಾಡೋಣ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: So now, 11 things I have shared with you.
1: 11 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I'm going to share with you two more things tonight.
1: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்போது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: See, we must know it in order to confess.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவே தான் இந்த கிரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்பும் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த ரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: ரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த ரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கே அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of
1: Calvary. அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: You see, there is a, this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as a, not just an eternal inheritance, but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால் இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காக தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையால காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hands.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He's given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
0: We are living for that inheritance.
1: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
0: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
1: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: And we while we are in this earth we rejoice over that inheritance.
1: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: அந்த சுதந்திரத்தின் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
0: Today there is much talk about the persecution that is going on everywhere.
1: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோடு கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: Turn with me to 2 Corinthians.
1: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
0: 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர்
0: chapter 4.
1: 4வது அதிகாரம்.
0: And verse 17.
1: 17வது வசனம்.
0: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18th verse.
0: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல இருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் அல்ல.
0: No, we are not saying we are giving up this, we are giving up that.
1: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that, we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல, அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்றதை குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we are accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace, it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: What does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கியிருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கியிருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: It says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாக இருக்கிறது.
0: So grace is there.
1: அதுல கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: And in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கும் வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார்.
0: How?
1: எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், இரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதையின் மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பாடுகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தில் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்
0: என்று சொல்லுகிறார். Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says, and not only so, but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
1: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also, he says.
1: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see, what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்து நிமித்தம் இவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊடே கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say if they're sick, they say this is the tribulation that I'm going through. and I glory in my tribulation.
1: வியாதிப்பட்டன சொல்றாங்க இது எனக்கு வந்த உபத்திரவம் இதுல நான் என்ன பாராட்டறேன் அப்படிங்கறாங்க.
0: This is such this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறதே அந்த சபைதான் இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நாமத்தை யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படிண்டாங்க.
0: அடி கொடுத்தவனே இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்குனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவன ஓஹோ இந்த உபத்திரம் தானா இதுல தான் சந்தோஷமா இருக்கும். This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்.
0: They are glorying about the tribulations that Jesus suffered on the cross of Calvary for you and I to get rid of it so that we won't have it.
1: உபத்திரங்களோட நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையிலே தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They were calling everything a trouble and a tribulation.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
1: ஆனால் உபத்திரம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினவத்தை நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள்தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்க மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமா இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்னை சுட்டி காண்பித்து இவர் இயேசுக்கு சொந்தமானவர் ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களை வேதனை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: Yes, Christ nimittam avar meedhu neengal vaithirukkira viswasathu nimittam neengal upathrapadathapattal neengal devude pillaigal endradhukku aduve migaperiya aadharam.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: Ulagam anda vithyasathai ungalile kaana mudiyavittal ungalai upathrapadatha maattargal.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: Ungalukkum ulagathukku idaye vithyasathai kaana vittal ungalai ondru seiya maattargal.
0: It is because they see something in you that they persecute you.
1: Ungalile edho ondrai kaangirabadinaal dhaan ungalai upathrapaduthugiraargal.
0: My dear friends,
1: அருமை நண்பர்களே,
0: it says we glory in tribulation.
1: வசனம் சொல்லுகிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in tribulation?
1: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with
1: எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையுள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும் போது உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கும்.
1: தீத்துவுக்கு
0: Titus chapter 3.
1: தீத்து 3 அதிகாரம்.
0: And let me read to you from verse 4.
1: நான்காம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: Being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம். நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் ஆய் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கிடைத்திருக்க இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதியுள்ள கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று இல்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய
0: விரும்புகிறோம். Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்றுக எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்கே இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இது குறித்து உங்களுக்கு சொன்னானான்னு தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒரு முறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்திலே நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும் நீண்ட முடி hippie மாதிரி வச்சிருப்பார்.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கு.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah." That's my father.
1: அது நாமமா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
1: பிரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படி."
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கறத நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
1: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போய்டும். அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it, John. You're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. உங்க தலை அப்படி தான் ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர் என்னுடைய
0: இரட்சகர். At the right hand of God.
1: தேவனுடைய வலது பார்சத்திலே
0: வீற்றிருக்கிறார். In power and in glory.
1: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி
0: பார்த்துக்கொண்டிருங்கள். Set your affections on things above.
1: மேலானவைகளே மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destiny.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: It cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
2: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
2: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
2: என்னுடைய உயிலை எழுதினாரே அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
2: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
2: ஆகவே களிகூருங்கள்.
0: That's why we sing. They were beaten in the first place because these people are singing so loud and singing crazy.
2: ரொம்ப சத்தம் போட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. ஆகவே தான் அடி வாங்கினாங்க.
0: They always tell us that's what your problem is.
2: எப்போ சொல்லுவாங்க உங்க பிரச்சனையே அதுதான்.
0: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
2: உங்க மதத்தை உங்களோட நீங்க வச்சுக்கிறதுல எப்ப பார்த்தாலும் வெளியில வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
2: ஆனா நம்மை பாருங்கள். இது ஒரு சந்தோஷம். இது ஒரு பாடல். இது அடக்கி கொள்ள முடியாத கண்டிப்பா பாடி வெளியே வந்துதான்.
0: It is the song of the redeemed.
2: இது மீட்கப்பட்டவர்களின் பாடல்.
0: Therefore the redeemed of the Lord shall come unto Zion with singing, the Bible says.
2: வேதம் சொல்லுது ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப வருவார்கள்.
0: Singing is our trademark.
2: பாட்டு தான் நம்முடைய trademark.
0: You throw us in the jail, there we'll sing.
2: ஜெயில போடுங்க அங்கேயும் பாடுவோம்.
0: You bring us out, there we'll sing.
2: வெளியே கொண்டு வாங்க அங்கேயும் பாடுவோம்.
0: We sing because something is there for us to rejoice.
2: நம் களிகூரும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே பாடுகிறோம்.
0: The world does not understand it.
2: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க.
0: Sometimes it is sad that the Christians don't understand.
2: சில சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கே புரியல அதுதான் வருத்தமா இருக்கு.
0: The people of God don't understand.
2: தேவ ஜனங்களுக்கு இது புரியவில்லை.
0: We sing because we rejoice in the hope of our glory.
2: நம்முடைய மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே நாம் பாடுகிறோம்.
0: We sing because of what is kept as our eternal inheritance.
2: நம்முடைய நித்திய சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்.
0: We sing because joy fills our heart when we think about how much God has loved us.
2: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
2: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
2: Amen.
0: In our heart and goes all the way to the feet.
2: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
2: நாம் கையை தட்டுறோம், காலில் தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen.
2: Amen.
0: It has gripped us, this great love of God and what he has done.
2: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
2: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
2: Amen.
0: All right, let's go on to the next one.
2: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
2: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
2: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
2: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
2: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
2: இவைகளை பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying, salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
2: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
2: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen blessing glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
2: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes? And whence came they?
2: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
2: அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
2: பரல் பரலோகத்தில் இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
2: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, who are they?
2: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
2: பதில் என்ன, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டிக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவத்திலே கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the wash their robes in the blood of the lamb.
2: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
2: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
2: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவத்தினூடே கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
2: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
2: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
2: இதோ இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
2: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
2: அவர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the lamb.
2: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
2: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால் நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
2: ஏதோ இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
2: கிடையாது, இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
2: அவருடைய ரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
2: ஏதோ அவருடைய ரத்தத்தினாலே அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
2: பாருங்க, நாம் ஒருவேளை ரத்த
0: We may, die as a martyr.
2: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
2: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
2: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
2: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: To be accepted before God, our blood is of no value.
2: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்கு அது தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
2: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
2: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
2: சிலர்
0: இப்படி say it like this.
2: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
2: நான் நல்லவனா இருக்கேங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய மரிக்கும் போது தேவன் நல்லவனா இருக்கும்படினால என்ன பரலோகத்துல கொண்டு
0: போயிடுவான்னு சொல்றாங்க.
2: முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They say, oh, but God is merciful, he'll let me in heaven.
2: அப்ப உடனே என்ன சொல்றாங்க, இல்ல இல்லங்க தேவன் இரக்கமுள்ளவர் ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
2: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
2: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோகம் போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
2: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
2: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
2: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
2: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடங்களுக்கு இருக்கிற அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
2: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை ஏற்படுத்தினார்.
0: The law is that without the shedding of blood there is no remission of sin.
2: அந்த பிரமாணம் என்ன, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
2: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
0: விட்டார். That is why he had to send his son.
2: ஆகவே தான் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியது.
0: That is why when Jesus came into the world the book of Hebrews says that he came in saying that God has given him a body so that he can be laid on the altar of the cross as a sacrifice.
2: ஆகவே தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த ஏன் சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
2: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை மனுஷ தன்மை உடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
2: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
2: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ள போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
2: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
2: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
2: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
2: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
2: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ள நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
2: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
2: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
2: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
2: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
2: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
2: அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
2: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மேன்மையானவளை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
2: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
2: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
2: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
2: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So you know people cannot just hope on the mercy of God and the grace of God.
2: ஆமே, தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
2: ரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
2: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you going to enjoy something you must be made first of all fit to enjoy that thing.
2: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you going to enjoy heaven,
2: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
2: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
2: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn with me to Hebrews chapter 7.
2: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from, and let's read from verse 15.
2: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple, and he that sitteth in the throne shall dwell among them.
2: 7:15. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலவுடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
2: இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாத உஷ்ணமாக இவர் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water. And God shall wipe away all tears from their eyes.
2: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேயுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
2: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
2: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
2: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையிலே எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம், அதுதான்.
0: What makes heaven so wonderful?
2: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: Not the gold and the diamond that is there.
2: இதங்க இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: Now in this world we don't have enough of it, that's why people go try to get as much as possible.
2: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல, ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: Trying to scrounge and somehow grab what they can get.
2: எப்படியாவது பிச்சு பெறணும், இருக்கிறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
2: ஏன் சொன்னா இங்க தான் அது குறைச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
2: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
2: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
2: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
2: பொண்ணுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: It is not the gold and the diamond and the pearls that are there.
2: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
2: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, beholding him all day and night.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் நாம் இருப்போம், இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்துக் கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
2: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
2: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
2: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
2: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
2: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
2: அதை நல்லா பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டிருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
2: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
2: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது, ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
2: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
2: இந்த உலகத்திலே பாவம் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
2: பாரு, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
2: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகிக் கொள்கிறோம்.
0: Practicing it now so that we may really be near him and be one with him.
2: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now And what way are we fitted for that or prepared for that?
2: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
2: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
2: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
2: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: It gives us boldness.
2: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
2: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
2: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாக தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
2: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
2: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
2: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
2: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: He's talking about physical hunger and physical thirst.
2: இது சரீர பிரகாரமான பசி தாகம் குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
2: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, nearness to him.
2: அவரோடு கூடவே இருப்போம். மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
2: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen. Are you enjoying it, my friend?
2: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
2: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
2: உம்முடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
2: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
2: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
2: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
2: தேவனுக்கு முன்னதாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
2: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
2: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
2: அதே காரியம்.
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
2: Amen.
0: So we are already being fitted for that.
2: அது ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we will be prepared.
2: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருவோம். போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
2: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
2: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
2: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
2: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
2: ஆகவே தான் இன்னைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
2: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
2: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
2: வெளிப்படுத்தல் 5 ஆம் அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
2: 9 10 வசனங்கள்.
0: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
2: தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
2: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
2: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
2: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
2: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
2: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look, listen to the world song.
2: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
2: அன்னைக்கு ஒரு பழைய பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
2: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்கை பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
2: யாரோ என் கேக்கை வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
2: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
2: நான் யோசிச்சேன், இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
2: வெளியே இருக்கிற கேக்காக அழகு அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
2: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ மழை வாயில விட்டாங்களா இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold my friend. People can make it better than you can make.
2: நிறைய கேக் விக்கறாங்க. உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
2: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
2: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
0: They say ah who and everything you know.
2: எல்லாத்துக்கும் ஆஹ் ஊ அப்படி.
0: I don't know what is this ah and who is
2: all. ஆஹ் ஊன்றால என்னன்னு
0: தெரியல. There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
2: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்குது, வெறுமை இருக்குது, எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
2: அந்த பாடல்களை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
2: அந்த பாடல்களை என்னால் பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song.
2: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
2: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
2: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not writing எனக்கு அந்த
2: எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
2: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து.
0: And what the blood has done for me.
2: அந்த இரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது.
0: குறித்துதான் know a song like this.
2: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
2: உலகம் இதை

0: பாடல் அவருடைய கருப்பொருளே ரத்தம் தான்.
1: யூ கேன் லேர்ன் ரைட் நவ் வாட் தே கோன் டு சிங் இன் ஹெவன்.
0: அவர் பரலோகத்தில் என்ன பாட போறார் என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
1: தே கோன் டு சிங் தி வெரி ஒன்ஸ் தட் வீ பீன் சிங்கிங் டுநைட்.
0: இன்றைக்கு இரவு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான்
1: அங்கே பாட போகிறார். ஹெவன் போஸ்ட் அபௌட் நதிங் பட் தி ப்ளட் ஆஃப் ஜீசஸ்.
0: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலுமே பாராட்டுவதில்லை.
1: ஆல் தி ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் அண்ட் தி எல்டர்ஸ் தேர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் தி மல்டிட்யூட் ஆஃப் தி பீப்பிள் ஃப்ரம் எவ்ரி டங் ட்ரைப் அண்ட் நேஷன் ஆர் கேதர்ட் தேர் டு சிங் அபௌட் திஸ் வண்டர்ஃபுல் ப்ளட்.
0: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
1: This is a universal song.
0: இது சரல்
1: song that everybody will relish and rejoice in.
0: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
1: Amen.
0: Amen.
1: That's why we sing about it now.
0: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
1: Practice session.
0: இது practice session பாருங்க.
1: Amen.
0: Amen.
1: Practice session.
0: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
1: And we laugh at the world's songs.
0: உலக பாடல்களை கண்டு நாம் நகைக்கிறோம்.
1: There's nothing there.
0: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
1: There's no ah and ooh there.
0: அதுல ஆ ஊன்னு சொல்றது ஒண்ணுமே
1: இல்ல. This is where it is.
0: இதுல தான் இருக்கு
1: எல்லாமே. This is where the real joy is.
0: இதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கு.
1: Turn with me to Revelation 1 and I'll close with this.
0: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோட நான் முடிக்கிறேன்.
1: Verses 5 and 6.
0: 5 6 வசனங்கள்.
1: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
0: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
1: That made us kings and priests unto God and his father, to him be glory and dominion forever and ever. Amen.
0: நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
1: You see what we are singing?
0: நாம் என்ன பாடுறோம்?
1: What we are going to sing there in heaven?
0: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
1: It's about how he loved us and washed us from our sins through his blood.
0: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
1: It is about how he made us kings and priests.
0: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
1: How he has changed us.
0: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
1: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
0: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
1: Amen.
0: Amen.
1: That is the song in our hearts.
0: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
1: This is the thing that we will sing about.
0: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
1: That is what we must rejoice about now.
0: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
1: This is the thing that matters.
0: இதுதான் முக்கியமானது.
1: The world doesn't understand it.
0: உலகத்துக்கு இது புரியவில்லை.
1: The world doesn't understand the joy and the rejoicing of the believer.
0: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறது இல்ல.
1: Strange creatures.
0: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
1: Amen. The world looks at us and says you are mad.
0: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
1: What did you sing?
0: என்ன பாடுறீங்க நீங்க?
1: Are you washed in the blood?
0: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க.
1: In the soul cleansing blood of the lamb.
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
1: What kind of a song is that?
0: என்ன பாட்டு இது?
1: The world rejoices in someone left the cake out in the rain.
0: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
1: And the stupidity.
0: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
1: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
0: இதுதான் தேவனுடைய ஞானம்.
1: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
0: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: Time is up and let's stand together.
0: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்
1: and let's lift up our hands and thank God.
0: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
1: Praise him and worship him.
0: அவரை துதியுங்கள் ஆராதியுங்கள்.
1: Rejoice in him.
0: அவரிலே களி கூறுங்கள்.
1: Oh you have something to shout about.
0: ஓ கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
1: You have something to sing about.
0: பாட உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
1: Something to rejoice.
0: நீங்கள் களி கூற ஒன்று இருக்கிறது.
1: Something to glory in.
0: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
1: Paul says I'm glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
0: அவர் சொல்கிறார் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
1: This is what the song is about.
0: பாடல் இதை பற்றியதுதான்.
1: This is what our glory is about.
0: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
1: Let's glory in that.
0: ஆகவே இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
1: Let's rejoice in that.
0: இதிலே நாம் களி கூறுவோம்.
1: Lift up your hands and praise the Lord.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Hallelujah.

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, ஒருவரை தவிர.

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட்.

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். நம் நினைவெல்லாம் கனவெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும்.

0: என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில் வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார், சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையுடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நீ நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலசில இந்த மாதிரி செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம், இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர், அந்த ஸ்டஃப்பை வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த அபிஷேகம்னா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டு நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுங்கன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு. எதில் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறைந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கி விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா. இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறதல்லவா, பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மனநிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை அல்ல, பொருளாசைக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்த நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடும். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடும்.

0: நல்லா செஞ்சு போடுங்க பிரதர். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சோம், அப்போ என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது? ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை தான் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான்? வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனிக்கோ சரி விடுவோம், பசி வேலையாக வேறு இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ். அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும்? நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்றைக்கி போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும்? We will have a desire to please him. யோவான் 8 29 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. We are together. He is not leaving me alone. And always I am doing what is pleasing to him. அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தணும், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள். சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக் கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பீ கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? We are leading a very good spiritual life. Ana, we don't have any connection with Christ. இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. டூ எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன? ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ. நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நீ நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம். எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்கள உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க? ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்டே போ, எனக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ? அது உனக்கு என்ன செய்யுது? அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற? அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவளுக்கே தெரியாத நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணர்விடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது ஒரு பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்கிற நேரம் இருக்கும், ஜபிக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரியன் லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்னுடைய விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோடைய ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை, அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டவோ நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன். நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ செய்த நல்ல காரியம் தான், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ, You are leading the self-righteous life. நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன்ன பண்ணுற போதும். ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாளுக்கு நன்மை செய்கிறேன், யாரு காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தா என்னை பார்த்தா தெரியுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிற மிக முக்கியமான வேலையை தான் இந்த கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவ இடத்துல போகணும், அவங்க ஜபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறாள், நீங்கள் எங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜபக்கூட விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க, காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.5% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, ஏசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஐயா ஒரு ஊழியக்காரன் 8000 பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமும் இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்துல ஜபித்த கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறான். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வரவிடாதபடிக்கு இடையில் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்களின் மத்தியில் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இடைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
1: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மந்திர சக்தி தான் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவிய இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியம் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பாரு. கட்டிலுக்குள்ள இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு

ஆஃபீஸ் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் என்ன தெரியாமே, நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு மேலே கொண்டு போகிறேன், ஏதோ நடக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் எப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே அப்படி.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிட்டு அடுத்த லைட் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜ்னு என் பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரன் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலுமட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு வந்தப்போ கேரளா, ஒரு ரோட்டு போக தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்னிமுத்து நாடார்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவோடய கல்யாண நேரத்தில் ஒட்டச்சாட்டு குதிரையில் வந்து கல்யாணம் மேரேஜ் பண்ண, அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரை பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ண பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்க அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
0: தனியாக கோயிலுன்னு வைத்து கொடுத்தீங்களா?
1: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாதான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியணும்னா குடிச்சாதான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்லா அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்து விரோதமாக சூனியம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க, யாருக்கு சூனியம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ. அந்த ஆளுக்கள் நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்வார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ உண்டு எனக்கு.
0: அப்படி நிறைய குடும்பங்களும் பிரிஞ்சாங்க.
1: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் சேரீங்க. அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்களான நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசின பிடிக்கல ஏராளமான குடும்பங்களையும் நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவியில் பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கார். மந்திரவாதிகள் அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்கள் மந்திரியும் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியும் சாட்சி வந்து நீங்கள் அன்றைக்கி தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் எப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும் எனக்கு நல்லா விசுவாசிக்க. நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளை பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன்.
0: இப்போ அப்பா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் செய்து வைக்கிறேன், குடும்பங்கள் போயிருக்கா?
1: ஏராளமான குடும்பங்கள் அழிஞ்சே போயிருக்கு.
0: இதுக்கு ஏதாவது காசு அது
1: என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூனியம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சுனஞ்சு அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க, நாராயணம் அப்படி. நாராயணன் அப்படின்னா அந்த வெள்ளி தகடிலே இரும்பு தகடில் எழுதுறதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணார். 41 நாள் பூஜை, இருட்டுருவோம், அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார், ஏன்னா அப்பாவுக்கு என்ன என்னென்னா அப்பாவை மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலையா அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்யும்போது அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பண்ணால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார் வேண்டாட்டியை, என்னங்க நல்லா தானே பேசிட்டுருந்தீங்கன்னு கேட்டால் அது இன்னும் பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவினை எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி நாப்பாட்ட இருந்தது அப்படின்னா உயிரோ, அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் வச்சுவாங்க.
0: கூடு விட்டு கூடு பாயிருன்னா அங்கே போவார்,
1: இவர் அங்கே இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
0: இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
1: அங்கே போயிடும்,
0: இவர் வெறும் சரீரமாக இருப்பார்,
1: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டிருக்க காரணம் இதுதான், இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியா காலி பண்ண நினச்சி இங்கே வருவான், எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், வெள்ளி தூட்டு அன்னைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது, 10 காசு ஒரு டீ. இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் இல்லை மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திரம் ஏடெல்லாம் உண்டு எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்ன வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடித்தாந்து டீ கடை வந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது போய் அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் இப்போ கல்லாப்பட்டியாண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியை செய்வான்.
0: இந்த கூடு விட்டு கூடு பாய்ங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும் இல்லை,
1: ஆமாம்,
0: போய் என்ன செய்வாங்க, அது
1: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுக்கு ஸ்பிரிட்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க, மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போகும்,
0: போகும், போய் தீமை
1: போய் அதுக்குள்ள வேலை அது காட்டும்
0: தீமையான காரியங்கள்.
1: இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேரும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை எழுது. அப்போ என்ன நடக்கும், நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ண அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரு, அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியவன் எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டான்னா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டரி அடித்தான்னா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போதோ அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது.
0: சரி சரி,
1: இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியங்கள் இருக்கும். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மந்திரியம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா அங்கே அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்போம் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான், ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, கால் மட்டும் ஃபுல்லாக கொழிச்சோறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தோல் டாக்டர் பகுத்தறிவு காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வர்றதுக்கு என்ன சொன்னா, சொறி தவளையை பிடிப்பார், சொறி தவளையை ஜீவனோட பிடிச்சி அதை கையில் கீறு அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிச்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளை எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன் அவர், அவர் விரலில் எல்லாம் அந்த ஆவிகள் இருந்து அசுத்தாவிகள் இருந்தது விரலில் எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேரம் இப்போ அது இருளி இது வெளிச்சம், அதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார். எப்படின்னா, அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கார் பாரு, கட்டிலுக்குள்ள இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எல்கையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞானத்தை பாம்புன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாஸ் அங்கே போகிறான். பிசாஸ் பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாய காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான்னு நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே இப்போ சேர்றான் வலிசற்பம், பழைய பாம்பாகிய வலிசற்பம், அங்கே போய் சேர்ந்து தான் இப்போ வேவாலயம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே சே அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.
0: சரி, பிறகு எவ்வளோ நாள் இப்படி செய்து?
1: இதில் ஒரு விசேஷம் என்ன,
0: அவருக்கு முடிவுகள் எப்படி
1: இல்லை? அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன், நாலாவது பையன். எனக்கு அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்கு அண்ணா இருக்கேன், குடும்பம் தான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள். பூஜைகள் கொடுப்போம், பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னு எல்லாம் கொடுத்து நாங்கள் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதம்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்தை கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ளங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான் பூதத்தை கொடுப்போம். ரெண்டாவது லட்சி கொடுப்போம். லட்சிக்குன்னா பூதத்து கொடுக்காமல் செந்திலம் வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் பொல வைப்போம் வாழைப்பழம். அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம், அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லட்சிக்கு கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம், அது கமகம் பூவெல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓண பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளாவை பொறுத்தவரையும் ஏழு ஓணம் தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓண பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார். படைச்சி ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க அப்போ திடீர்னு கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரம் தனிமாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும். உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும், உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டுது. அப்போ ஒரு சம்பவம் அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னென்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம். வந்தால் அடித்து போடும், போய் அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம். எனக்கு பயம், திருப்பான அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில். நாங்கள் அப்படி
0: பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க?
1: அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது, அன்னைக்கு
0: தெய்வமே அடிச்சிடுறாரு.
1: இப்போ நம்ம தெய்வம் உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியுது, அன்னை தெரியாது இல்லை. அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுவேன்னு எங்களுக்கு தெரியுது பயம். அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது, அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம், விடிய காலம் வந்து தான் பார்ப்போம். திருப்பானா இதுவாக அப்படி அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வம் மேலே எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி. நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்கள் வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான். அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
0: உங்கள் அப்பாவுக்கு முடிவு எல்லாம்
1: அப்பா என்ன பண்ணார்னா, நாங்கள் எனக்கு வந்து எல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளும் தான். சின்ன வயசுலே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினர்ல சகோதரத்துவம் தான், அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது, நம்ம ஆட்களை விட அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன், அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு மூணு வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தெய்வன் எங்களுக்கு தெரியாது, அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என் மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு, ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு. இந்து கோயிலில் வச்சு அந்த ஆறு மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணும்னு ஒரு ஆசை வந்துட்டேன். திடீர்னு ஃபுல்லாக தண்ணி வீட்டில் சரியாக வரதில்லை, வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. பெண்டாட்டியெல்லாம் பேசிட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவாங்க கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணைக்கு அடியில் தான் இந்த வாழ் மாதிரி இருக்கும். எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறதில்ல, கடாரி இருக்கும். இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாருன்னா பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு, அந்த கொலைவர் யாவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு பிறகு தான் தெரியுது. யாருன்னா பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும், அன்றைக்கி வேலை செய்யும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்க இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ ஒரு வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்றைக்கி அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்க கொண்டு, ஒரு வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர்னு சர்ச் நடத்துகிறார், அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். என்ன தெரியுது, அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது. நான் திருந்த நினச்ச கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இதை வீட்டில் சாகிறாரு. அது ஒரு விசேஷம்னா, எங்கள் அம்மா பற்றி ஏழு பண்ணு, ரெண்டு பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பாவும், அப்பா வந்து என்கிட்ட நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன். எனக்கு ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க, கட்டிலே உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே, பையன் சின்ன வயசு பையன் இல்லை, அங்கே பாட்டு பாடி வேணும், கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தா வந்து எப்பவும் சரி, எந்தரையும் மந்திரவாதிகளாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர், குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது அவன் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார். அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கம் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தில் சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குள்ள தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாறு கொடுக்கா சன்மார்க்கம். துன்மார்க்கன் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சர நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரம் அஞ்சு காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமகன்னா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சம்ஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்லை, பொண்ணு அவன் எல்லாம் கிறிஸ்துவன் ஆகிடுவான்னு பயந்து போய் நிறைய போடாமல் இருக்கிறாங்க. அப்போ வீட்டில் அஞ்சு சகோதரிகள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நாங்கள் எனக்கு மனசுலே நல்லாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசு நினச்சாரி வாங்கி கிறிஸ்டினில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு ஆனார், அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதில்ல, கல்யாணத்து வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ணேன், அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ள போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாஸ் இல்லை, அது விடாதில்ல. நான் ஆராதனை முடித்து நைட்டு வந்தேன், திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சனை எடுத்து குடிச்சிட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலைய காலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரியில் அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். மூணாம் நாள் இறந்துட்டார். மூணாம் நாள் இறந்தேன்னா அவரே வந்து சாதாரண நம்ம எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, இப்போ கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். அது வரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்ததுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலை அவனுக்குள்ளே பூந்தா தான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாசு தற்கொலை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு விஷம் பாய்சன் சாப்பிட வச்சிச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த அது வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுவரை அவனை சேர்த்தான், அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பேன்னு யாரும் காப்பாற்ற ஆள். இதை மாதிரி ஒரு சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் பிறந்த நேரத்தை அப்படி மோஞ்ச பார்க்குறாரு, இது தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. மூணு நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட், அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பி இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலை விட்டது அப்படியே ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ
0: நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு
1: ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்து
0: முந்தி வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள்,
1: நாங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சகோதரி சூசைடு தானே.
0: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
1: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ ஐயா கேட்க அந்த இதுக்கு வரேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார காலு மிதிச்சோடேன், சாத்தானே அங்கே நிற்க முடியலை. அது எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கடந்து பெரிய காலு. ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு. நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் என்னான்னு. நமக்குள்ளேருந்தே நம்மளை காலி பண்ணிவிடான் பிசாசு. நமக்குள்ளே பிசாசுக்கு நமக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆடி வருவாங்க, வலி சொற்பம், கொலை வரையா, வாழை எடுத்து வெட்டுவேன், வாழை எடுத்து வீட்டில் வெட்டத்திட்டு எல்லோரும் வெட்ட போடுறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்பில் வருது. அதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால் டயர் சாப்பிட்டா அது பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. என்ன
0: 15 வருஷம்
1: பிடிச்சி கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார். உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம் நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும், ஒரு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது அவன் சேர்த்தான் அப்படியே. அந்த மாதிரி எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தாலும் எனக்கு தெரியும். போட்டி ஒரு ஒரு ஒரு விட்டு வரும் உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் ஒன் ஆறு பாம்பு, பாம்பு ஆடும். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாதன் எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு. அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன். சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்குது, கற்பூரம் பண்ணுறது கேட்கும். அது ஆடும் ஒரு வாக்கில், அது 1 மணி நேரம் ஆடும். இப்போ டைம் கேட்டு ஒன்றா கிட்டத்தட்ட 7 மணின்னு விடியாக்கில் 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனுஷன் ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு எனக்கு மரணம் சம்பவிக்கிற சுச்சுவேஷன். என்ன யாருக்குனு எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு கூப்பிட வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தான் விசுவாசம், நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டையும் உடம்புல நாடுது. எங்கள் அம்மாட்ட பேசு, நீ எனக்கு அது செய்தால இது கொடுத்தால இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை நான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது. சாப்பாடு இப்படி இப்போ பாருங்கள், அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து ஜபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜபம் அணைக்குமுன்னு நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையாக வச்சுருக்காரு பாருங்கள். அந்த எண்ணெயை ஜபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன்னா சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன். இப்போ நம்ம ஹோட்டல் ரெண்டு பேரும் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடிவேறு கோயில் ஹோட்டலில் போகிற அங்கே எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. பூஜை பண்ணி சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க. அங்கே மந்திர தகடை வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடுறது ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ யாருக்குன்னே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேச மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் 2 பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரனை நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி நான் ரச்சப்படுத்தணுமேன்னு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்ரீபன்சன் பாஸ்டர், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரசிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ணி ராத்திரி 15 வருஷம் போராடி இருக்காங்க. 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்கள் வச்சுருக்கு. நம்ம இந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான் இல்லை, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேரும் சேர்ந்து போக மாதிரி இதுவும் நண்பர்கள் வச்சுருக்கு. 1 மணி நேரம் ஆடுது, அதை சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்கள் கொண்டு இப்படி என்ன உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகம் பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து பார்த்து 20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்த அளவு வைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தடை முடியல பிடிச்சி உருக்கி வச்சுருவான், ஆட்டும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. 1 மணி நேரம் ஆடுது, திருப்பி அடுத்த வருது, இப்படி விடிய விடிய விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாது சொல்லுங்கள். அது எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம். அவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணும்னே நான் திருப்பி வருவேன். வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவாக போட்டுட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம்னு அடித்தேன்னா 2.5 மணி, 3வது குளித்தர, 4 பிறந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு, வீட்டில் போய் பார்ப்பேன், சண்டை வலிச்சு போடணும், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும், இப்படியே நிறைய குடும்பம் என்ன சீரழிஞ்சு போயிரு, பெண்டாட்டி அடிக்க என்னதுனால தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையிற வந்து பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே நிற்பேன், சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை, நேராக கிச்சனில் போவேன், கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவாடே பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகளை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரே சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானை வைக்க முடியல. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
0: எப்போ உங்களுக்கு புறணம் விடுதலாச்சு?
1: விடுதலை ஆன காரணம் என்னான்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே தென்னா மரணம் ஆகணும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும், ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரி பண்ணுற ஆறுக்கு மேலே விழுந்தால் தான், ஏன்னா இறக்கணும் விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க, இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்கும் நல்லா தெரியுது நமக்கு, இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சா நமக்கு தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ள எப்படியோ காலி பண்ணோன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா, எனக்கு ஒயிட்டன் ஒயிட்டு போடணும்னு ஆசை வந்துட்டு மனசுக்குள்ளே, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர்னு எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுவேன், இங்கே என்ன நடக்குப்பான்னு மலையாளத்தில், இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா, நேரம் போகிறேன் பாருங்கள், என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டணும் ஜபிக்க நான் அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு வேணும், இப்போ ஒரு ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், என்ன சாட்சியே பெரிய புக்கு எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா, என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்கும் பாருங்க, பார்த்தா பாருங்கள் ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு எல்லாம், வீட்டில் யாருமே இல்லை. நேர அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு, அவன் எப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் விற்றுட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான், இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க, இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்து போனான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே காவலை ஆண்டவருக்குள்ள வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்து போச்சுன்னு எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா, அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்றது, என்ன மூத்த சவை சூசை தூக்குப்பட்டான், தங்கச்சி 4 பிசாசு சவால் விட்டுட்டுருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்னே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கு, இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் திடீர்னு எப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுது என்ன, அப்படி பெரிய ஒரு 1000-2000 எனர்ஜி பல்பு அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லுன்னா, அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு பழம் இதெல்லாம் அழுகி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு அடிக்குது, ஒரு தூர ஸ்மெல்லு, அப்படியே எனக்கு தூக்குது, நான் சோத்துறேன், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூமில் அப்போ சோத்துறேன்னு சொன்ன பிறகு என்னால் ஜபிக்க முடியல. கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ன அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு வாடிட்டேன், அப்படி ஜீவன் தப்பினேன். பரிசுத்தாவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்த நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்திய நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு இருந்தேன், ஆண்டவர் நீ இருந்த பிரச்சனை விடுதலை செய்தா அவனோட ஊழியை தச்சுவேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன், 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம், அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 எம்எல்ஏக்களை கொண்டு போன நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன் சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதியின் போட்டெல்லாம் சிவரெழுதினோம், எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன், 96 அப்போ அன்னை 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தை எல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் நின்று, அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் தப்புறது தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவர் நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையே எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்ய சமர்ப்பித்தாங்க. அப்போ என்ன நடக்குது, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க, வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும் அப்போ பிசாசு அலறுறான். பிசாசு அலற மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாதவர்கள் எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வரும், அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி எனக்கு ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால் கத்திர ஊழியக்காரன் ஜபம், என் அண்ணா அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்டக்குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே என்ன பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டான். நான் படிப்பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன், பயங்கர பாட்டு. எங்கே போனாலும் இந்த இந்து ஸ்கூல்லே ரெண்டு பெஞ்சு, ஹிந்து பெஞ்சு கிறிஸ்தவ பெஞ்சு, இப்படி இருக்க நேரத்தில் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபை நாளே தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலலாம் பயங்கர பேச்சாளராகும், முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேல வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும், பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலிசற்ப தலை பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும், தலை அடித்து உடைக்குவேன் தரிசனம் புள்ளக்கிட்ட 5 வருஷம். இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்ட உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும், நான் உபாசம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். 12:30 மணிக்கு ஆகும்போது விசுவாசம் அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும் பல்லக்கில், அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல சுசுன்னு வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்தா உபாசம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், பிசாசி இவன் உபாசம் இருக்கிறான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு தட்டில் பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு சூற மீன் இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி கொடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான், அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சம்பந்த தீர்மான ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ணேன், தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கின ஆண்டவர், சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில், வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளேயாரி அடித்தாங்க, உள்ளேயாரி அடித்து உடைச்சாங்க, ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நான் ஹிந்துஸ்தான் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸ்ல லீடர்ஸ்பட பழகி இருக்கேன், அவங்க எண்ணங்களெல்லாம் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிஞ்சும் பொறாம பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளேறி அடிச்சு உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடாக சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளேறி அடிச்சு உடைச்சா ஒரு ஊழியக்கார காலி முடிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போ 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை, வேணுகால் கம்சன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வுணியில் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
0: இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
1: இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டராக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன், எல்லா வேலையோட ஆண்டவர் ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
0: தினத்தந்தியில் இருந்தேன்,
1: தினத்தந்தி மாலை மாதிரி பத்திரிகையில், எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன், நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான், அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
0: வேலையை விட்டுட்டு
1: முழு நேரம் ஊழியத்து வந்தேன்.
0: இன்னும்
1: ஆண்டவர் கிருபனால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும்,
0: அதான் ரொம்ப முக்கியம்.
1: அதான் ஃபஸ்ட் சாட்சி விடியும், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னு எங்கே போனாலும் தைரியமாக நிற்கலாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு.
0: சரி,
1: இன்றைக்கி ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாளியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டுனா அடி திருப்பி அடிப்போம், இன்றைக்கி ஒருத்தன் அடித்தாலும் திருப்பி அடிக்க முடியலையே.
0: இப்போ தேவ அன்பு
1: ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டாரு. எனக்கு என்னென்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஒளியம் தான், சப ஒளியம் கிடையாது. கிட்ட சொன்னார் உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்பினார் ஆண்டவர், சவுதி ராஜ்யம் அனுப்பினார் எனக்கு வந்து. அவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவும் தாமசி அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சி இருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
0: ஆண்டவர் சேவை நாங்களும் ஜெபிக்கிறோம்.
1: சரி,
0: இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
1: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதில் யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டு வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்றா அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து, அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து, ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவரிடத்தில் சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் மறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி.
1: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
0: ஓகே,
1: உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
0: சரி,
1: எங்க மாதிரி சின்ன ஊழியக்காரனை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மேலே, அது பெரிய ஊழியம்.
0: ஜெபிப்போம்.
1: உங்க ஜெபம் எங்களுக்கு தேவை.
0: ஓகே ஓகே, வந்து கொண்டு உங்களுக்கு

0: தேவனுடைய நீதியும். மத்தேயு 6:31 முதல். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
1: அருமையானவர்களே, வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ஆளுகை எங்கே இருக்கின்றதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். அதை போலவே தேவனுடைய நீதி என்பது நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சொன்ன அவருடைய எல்லா வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆகவே இவைகளை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறார். அவளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆளுகை நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுவே தேவனுடைய நீதியாக இருக்கிறது.

நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்து தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் காலவேளையில் நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி
யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்திற்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்திலிருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனா யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கலை, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்தில் என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார். அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்மள உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இப்படியா நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு?
எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம் என்றாங்க. உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதுக்காக, சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தா என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் புடைக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரே பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. ஐ எம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து
உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. செல்லம்மா வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க முடியும்? ஏன் இப்படி நடக்குது? எங்க அப்பா எங்க, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவரன் அங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. கா எதிர்பா எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுது தான்
நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தருக்கு இது கொடுத்துருவாரு, இது நடந்துரும் அப்படின்னு. நீங்க எத்தனை பேர்கிட்ட பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க, தாங்க பிஸி, ஆனால் பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமாக யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு எதா கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பிரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தால் போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சுருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க, மற்றவங்க ஏன் கை தூக்கலைன்னா சந்தேகம்.
நான் கையை தூக்கிட்டு நடக்காம போயிடுச்சுனா அதுல ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிப்பதை விட. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல. உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தலையில் உழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி, நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்ததுனால, நினைவை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா

ஆண்டவர் செய்ததுக்கு உன்கிட்ட இவ்வளோ குடும்பம் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை. இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல, மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களா ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே, அல்லேலூயா. என்னை ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும், அல்லேலூயா, உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் இந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான், பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது, மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல்லு. அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம பார்த்தாரு. அல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது, இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். அல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல், அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தை பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவடுகளை என்ன செய்திருக்கிறாரா, விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக.

0: இழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க நீ ஒன்றும் நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போனோன்னு எங்கேயும் இங்கே அங்கே பார்க்க வேண்டாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும் பொழுது ஒரு அடிச்சுவோட விட்டுட்டே போகிறாரு. உன் அடி எடுத்து அந்த அடிச்சுவோடில் வை, இன்னொரு அடிச்சுவோடில் வை, இப்படியே போனீன்னா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்றேன் ஃபாலோயிங் ஜீசஸ், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள். இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது, இயேசு ஒருவரே எனக்கு ரோல் மாடல், இயேசு தான் எனக்கு முன்மாதிரி, இயேசு தான் அவர் தான் நான் அவரை போல தான். அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரே, உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவளாக்குவேன். ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கலாக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின்திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்துப்பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாகி இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறிக்கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தாரபா, கஷ்டம் வருதா, பாடு வருதா, என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமாக படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா சொல், நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்து தான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னு அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பொண்ணு, நான் உண்மையான சுத்த பொண்ணு சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்பனா உங்களை புடமிடுவார். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண்ணு. உன்னை புடம்பிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் இன்னும் பாடு வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவ என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சு பாருங்க, அந்த கடலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமா வரும் அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமா வரும் கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள், கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை. இங்கே பெருமை, விசுவாசி தான் ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சில நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமை உள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாத. ஆனா இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்தியை சொல்லுந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா, தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க, அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்னுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்னு பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். இன்னா அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம் இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93 நாளில் என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமை உள்ளவர்கள் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 வாசிங்க, 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹலலூயா, உனக்கு அதிகமாக கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹலலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டா. ஆகவே இந்த அலைகள், இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க. பாருங்க, அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏசாயா 25:5 வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும்? தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால்தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 பாருங்க என்ன சொல்றாரு. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் தருது, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளதுதான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவ பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:24, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணார, என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும், அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய் ஆண்டவரே ஏன் இங்க இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், ஏன் தார ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார், என்ன செய்தாரு, ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான், போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது, அதட்டி பாருங்க உடனே நடக்கும். அதட்டு சாத்தான், அதட்டு பிசாசு, அதட்டு அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்னு நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிலே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், கேட்டுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான் உன்னுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிற அலையை போல அவன் வீசி கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கிட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறான், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் அங்க வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவெளியிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சுட்டு இருக்கிற வழி ஒன்றும் நடக்கலை. சிலர் சில சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில நீ கேட்கறது சிறியதாயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசா கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? உனக்கு சந்தேகமா இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லதா? வழி இல்லதா? ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து சோத்திரம் பண்ணுகின்ற வடையில ஊராபாலா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளை போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளை போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதிக்கொண்டிருக்கலாம், அடித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி, இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே,
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இப்போது பாஸ்டர் செல்லக்குமார் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த புதிய பாடல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த பாடல்களை கேட்ட உம்முடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த பாடல்கள் ஒலிக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடல்களை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் தினமும் வேதத்தை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் அர்ப்பணிக்கவும் உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
0: எங்கள் தொடர்பு முகவரி: பாஸ்டர் செல்லக்குமார், நம்பர் 50, காசிம் நகர், விஎம் சத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 944-322-1860 மற்றும் ரட்சிப்பின் தொனி சபை, ஆங்கிலிக்கன் சென்டர், மிசை மீர், கத்தார். தொலைபேசி 00975-83. இமெயில் அட்ரஸ் chellak25@yahoo.co.in. God

உன்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.

0: ஏனே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.